நிரமதி காலை 5:35. இசையமுதம் கேட்டு இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு August 27 வியாழக்கிழமை. ஆவணி அவிட்டம், பௌர்ணமி, ஹைக்ரீவ ஜெயந்தின்னு பல சிறப்புகள் இருக்கு. ஒவ்வொரு சிறப்புகள் பத்தி தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதம் நிகழ்ச்சியில்.

இன்னைக்கு பௌர்ணமி ஆரம்பிக்க போகுது. கரெக்டாக 10 மணிக்கு மேல ஆரம்பித்து நாளை வரை, அதாவது இன்று முழுவதுமே பௌர்ணமி இருக்கும். இந்த பௌர்ணமியில பல சிறப்புகள். பௌர்ணமியில கிரிவலம் வரலாம், வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபடுவாங்க, அது மட்டும் இல்ல குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சிறப்பான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுவும் இந்த ஆவணி பௌர்ணமி, ஆவணி அவிட்டம் சேர்ந்து வருவது சிறப்பு. எப்பொழுதும் சேர்ந்து வரும் இந்த மாதம் பார்த்து வியாழக்கிழமை வருது. இந்த சிறப்பான நாளில் பூஜை, தியானம், பிரார்த்தனைன்னு பல நிறைவான விஷயங்கள் செய்வோம். தொடர்ந்து பேசலாம் ஆவணி அவிட்டம் பற்றி ஒரு பாடலுக்கு பிறகு. இது இசை அமுதம்.

நேரம் 5:46 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். தமிழ் மாதங்கள்ல மிக முக்கியமான ஆன்மீக மாதமானது இந்த ஆவணி மாதம். சூரியன் சிம்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம். இது வழிபாட்டிற்கும் விழாக்களுக்கும் பெயர் பெற்றது. அதான் சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதங்களில் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆவணி மாதம். இதுல பல சிறப்புகள், விநாயகர் சதுர்த்தியில இருந்து நிறைய விசேஷங்கள், ஆவணி அவிட்டம், பௌர்ணமின்னு நிறைய சிறப்புகள் உண்டு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஆவணி மூலம் வரலட்சுமி

லட்சுமி விரதம், ஓணம் பண்டிகை அப்படின்னு பல சிறப்புகள் கொண்ட இந்த ஆவணி மாதத்துல, அதுவும் குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் இதோட வரலாறு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவா இந்த பௌர்ணமி அப்படின்றது ஒவ்வொரு கிழமைகள்ல வருவது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு சிவபெருமான் தான் ஞாபகம் வருவாரு. அண்ணாமலையன ஆரம்பித்து முருகப்பெருமான்ல இருக்கக்கூடிய மலைகளை சுற்றி வரக்கூடிய கிரிவலம், அந்த முருகப்பெருமானின் அந்த நில ஒளியோடு சேர்ந்து அந்த சிவபெருமானின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தொடர்ந்து கேட்கலாம் பாடல் இசையமுதாம்.

தாக்கேட்டா தாக்கேட்டா தூமி நாடானாம் தாக்கேட்டா தூமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நட்டனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் ஹிரணன.

நேரம் 5:54 இசையமுதம் கேட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. ஆவணியா விட்டம், இதோட வரலாறு, இதோட ஐதீகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது வேதத்தை மீட்டெடுக்கிறது, அசுரர்களால கடத்தப்பட்ட வேதங்களை மீட்டெடுக்க விஷ்ணு பகவான் ஹயத்கிரீவர் அவதாரம் எடுத்து அதை மீட்டு பிரம்மதேவனிடம் வழங்கிய நாள்தான் இந்த ஆவணியா விட்டம். இது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்துல உபகர்மா அப்படின்ற பெயரும் உண்டு. அதாவது இதன் பொருள் என்ன அப்படின்னா ஆரம்பம், அதாவது தொடக்கம் அப்படின்னு பொருள். ஆன்மீகத்துல கல்வி, வேத படிப்புகள் இந்த நாள்ல தொடங்குவது வழக்கம். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரிஷி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்களை உலகிற்கு வழங்கிய காண்ட ரிஷிக்கு நன்றி செலுத்தும் வகையில கடந்த காலங்கள்ல செய்த தவறுகள்ல பிராயசித்தமா இந்த வகையில வழிபாடு செய்வதும் வழக்கம். முக்கிய சடங்கு அப்படின்னா பூணல் மாற்றுதல். ஆண்கள் பழைய பூணலை கலற்றி புதிய பூணலை மாற்றுவது ஆற்றங்கரைகள் குளத்தங்கரைகள்ல மந்திரங்கள் முழங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சடங்கா இருக்கும். இப்படி பல சிறப்புகள் கொண்டத இன்னைக்கு ஆவணியா விட்டம், பௌர்ணமி, அது மட்டும் இல்ல கயத்ரீவ ஜெயந்தின்னு பல சிறப்புகள் கொண்டத. சரி, அருமையான இசையமுதல் நிகழ்ச்சியில பாடல் கேட்டும் நிறைவான பாடலோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செண்பகவள்ளி, நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹெவ் டெல்பின் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை. வணக்கம் நேயர்களே, இனிமையாக அற்புதமாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த புதிய காலையில் பல தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். இந்த நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையும் என்ற வாழ்த்துக்களோடு இனிதே வளர்கிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
1: புதிய காலை கேட்டுட்டு இருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. நேரம் 6:05.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. நேரம் 6:10.
5: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள்.
6: வெற்றி என்பதே நம் எல்லோரின் இலக்காகும். ஆனால் சிலருக்கு வெற்றியும் சிலருக்கு தோல்வியும் ஏற்பட காரணம் என்னவாக இருக்கும் என ஆய்வு செய்தோமெனில், அந்த இலக்கு நோக்கிய வேகமான செயல்பாடுகளில் தடைகள் வருவதுதான். அந்த தடைகளை யார் ஒருவர் தகர்த்து முன்னேறி வருகிறார்களோ அவர்களே வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்க முடியும். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் இளம் வயதிலேயே தந்தையார் இறந்துவிட தாயாரால் பள்ளியில் சேர்க்கப்பட்டு ஆசிரியர்கள் இந்த மாணவன் படிக்க மாட்டான் என்று திருப்பி அனுப்பிய போது அவர் விவசாய வேலைக்கு அனுப்பப்படுகிறார். விவசாயம் செய்கிற போது அந்த சிறுவனுக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வருகிறது. ஒரு முறை அவர்கள் விவசாயம் செய்த வாழை மரங்கள் எல்லாம் காற்றின் வேகத்தால் இலைகள் அத்தனையும் கிழிந்து மரங்கள் எல்லாம் கீழே விழுந்தன. இவற்றை பார்த்து அவன் வருந்தவில்லை. மாறாக இந்த இலைகள் காற்றின் திசை நோக்கி சாயாமல் எதிர்த்ததால்தான் மரங்கள் சாய்ந்துள்ளன. எனவே இந்த காற்றின் திசைக்கு எதிர்சக்தி ஒன்று அதோடு மோதியதாலே மரங்கள் விழுந்தன என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறான். அதன் பிறகு அவர்களது தோட்டத்திலிருந்து ஆப்பிள் மரங்களிலிருந்து ஆப்பிள் பழங்கள் கீழ்நோக்கி விழுகின்றன. இதை கண்ட அந்த சிறுவன் ஈர்ப்பு விசையால்தான் பழங்கள் விழுகின்றன என்பதை கண்டறிந்தான். படிக்க இயலாது என்று திருப்பி அனுப்பப்பட்ட அதே சிறுவன் அவரது அன்னையால் அதே பள்ளியில் சேர்க்கப்படுகிறான். விவசாயத்தையும் மற்ற நேரங்களில் கவனித்து வந்தான். அப்பொழுது ஒரு நாள்

0: கணத்தில் மர்ம ஒளி ஒன்று தோன்றியது. அது தொடர்ந்து பல நாட்கள் தெரிய ஆரம்பித்தது. மக்கள் அதை அதிசயமாக பார்த்தார்கள். வால் நட்சத்திரம் என வியந்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் ஒரு பட்டத்தின் வாளில் கட்டிவிட்ட விளக்கு அது என்பது தெரிய வந்தது. அதை தெரிந்த அந்த ஊர் மக்கள் வெட்கப்பட்டார்கள். அச்சிறுவனை பாராட்டி, இவனை உழவன் மகனாக இருந்தாலும் இவன் உழவன் இல்லை, இவன் வேறு ஒரு துறைக்கு செல்லக்கூடியவன் என்று வியந்தார்கள். எந்த பள்ளியில் உங்கள் பிள்ளை படிக்க மாட்டான் என்று திருப்பி அனுப்பினார்களோ அதே பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று கல்வியை முடித்து அதன் பின்னர் கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றான். அவன் படிக்கிற காலத்திலேயே அசாத்திய துணிச்சலோடும் திகழ்ந்தான். காற்றடிக்கும் திசைக்கு எதிர்த்திசையில் காற்றை எதிர்த்து ஓடி ஓடி விளையாடுவான். அதன் மூலம் காற்றின் வேகத்தை அளக்க ஆரம்பித்தான். பின்னாளில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்று தனக்கென்று தனிப்புகழை அடைந்தான். கணிதத்தில் புதிய கணக்கீடு முறைகளையும் தரமான தொலைநோக்கு கருவிகளையும் தயாரித்தார். ஒளிக்கற்றையின் நிறமாலையை கண்டுபிடித்தார். அவரது தொலைநோக்கு கருவியே இன்றும் முக்கிய வானிலை ஆராய்ச்சி மையங்களில் பயன்பட்டு வருகின்றன. அவர்தான் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்ற விதியை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன். இவரது வாழ்க்கையில் நாம் உற்று நோக்கினால், ஒரு எளிய உழவர் குடும்பத்தில் பிறந்து இளம் வயதில் அவருக்கு ஏற்பட்ட விஞ்ஞான ஆராய்ச்சியின் மீதுள்ள பற்று அவருக்குள் ஆழமாக பதிந்துவிட அதுவே அவரது லட்சியமானது. எத்தனை தடைகள் வந்தபோதும் தான் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் கைவிடவில்லை. இளம் வயதில் காற்றின் எதிர்ப்பு விசை ஏற்படுத்திய தாக்கத்தை உணர்ந்ததால் அதை தன் மகத்தான கண்டுபிடிப்பாக ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்ற விதியை இந்த உலகிற்கு அளித்தார். சிறு வயதில் விளையாடும் போது கூட வானியல் தொடர்பான விளையாட்டுக்களையே அவர் விளையாடினார். தன் சொல் செயல் அனைத்திலும் தன் லட்சியத்தையே குறிக்கோளாக கொண்ட ஒரு மனிதன் அதில் எவரும் எட்ட முடியாத உயரத்தை அடைவான் என்பதை இவரது சாதனை நமக்கு உணர்த்துகிறது. சாதனை பூக்களை ஏந்து முன்னே நல்ல செடி இழைப்பாரிடுமோ, வேதனை யாவும் தீர்ந்திடுமே, செடி வெற்றி கொண்டேந்திடும் பூக்களிலே. இலக்கை நோக்கி பயணிப்போம், வெற்றி பெறுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் சித்ரா கணபதி அவர்கள்.
2: நேரம் 6:15 நிமிடம்.
3: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: 8-300-37-57
5: இந்நாளின் சிறப்பு.
6: ஆகஸ்ட் 27 இந்நாளின் சிறப்பு. 1828 இதே நாளான ஆகஸ்ட் 27 அன்றுதான் பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் நடந்த சமரச பேச்சுகளில் உருகுவே தனி நாடாக அறிவிக்கப்பட்டது.
7: 1859 அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் பாறை எண்ணெய் அதாவது பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே உலகில் வணிகத்துக்காக வெற்றிகரமாக தோண்டப்பட்ட முதலாவது எண்ணெய் கிணறு ஆகும்.
6: கர்நாடக தமிழிசை பாடகர் நடிகர் M.M. தண்டபாணி தேசிகர் அவர்களின் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1908.
7: 1933 இதே நாளான ஆகஸ்ட் 27 தான் ஆப்பிரிக்கானா மொழியில் பைபிள் முதல் தடவையாக மொழிபெயர்க்கப்பட்டது.
6: 1939 இதே நாளான ஆகஸ்ட் 27 அன்றுதான் உலகின் முதலாவது ஜெட் விமானம் சேவைக்கு விடப்பட்டது.
7: 1956 உலகின் முதலாவது வணிக ரீதியாக மின்சார உற்பத்தி செய்யும் அணுமின் நிலையம் ஐக்கிய ராஜ்யத்தில் கால்டர் ஹால் என்ற இடத்தில் நிறுவப்பட்டது.
6: 1962 இதே நாளான ஆகஸ்ட் 27 அன்றுதான் நாசா

0: மரைனர் 2 விண்கலத்தை வீனஸ் கோளை நோக்கி ஏவியது.
1: இந்தியாவின் 44வது தலைமை ஆளுநர் மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1979.
0: 1991 இதே நாளான ஆகஸ்ட் 27 அன்றுதான் எஸ்டோனியா, லத்வியா, லித்துவேனியா ஆகிய நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியம் அங்கீகரித்தது.
1: தமிழறிஞர், எழுத்தாளர், இலக்கிய விமர்சகர் ஆச ஞான சம்பந்தன் அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 2002.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். காத்திருப்பவனுக்கு கிடைப்பது வாய்ப்பு மட்டுமே, அதை எதிர்கொண்டு செயல்படுத்துபவனுக்குத்தான் வெற்றி நிச்சயம், வெற்றி சாத்தியம்.

23 நிமிடம் புதிய காலை கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி. இதில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். அதைத் தொடர்ந்து 6:45 தரும் இசை, 6:55 பூந்தொழில், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் திருச்சி டிவிஎஸ் நகர் சிவ விஷ்ணு கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் தொடர்ச்சி. இதில் தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையில், 8:20 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் விளங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 தர இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. பத்து மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் சிங்கம் 2 திரைப்பட பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 11:20 கண்ணாடி மாளிகை, தோல் பிரச்சனைகளும் சித்த மருத்துவமும். நேருலையில் பங்கேற்கிறார் சித்த மருத்துவர் சுந்தர மீனால் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 12:20 சிநேகிதியே. மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தூழல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 3:20 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 5:20 மாலை தென்றல், 5:30 டெல்லி டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறவுள்ள 17 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான 65வது சப்ரூட் கால்பந்து கோப்பை விளையாட்டுப் போட்டியின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூ சோனார் செயலியில் கேட்கலாம். மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 6:20 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியின் நேரமும், 6:30 அந்தி பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட். இது அனைத்தும் நியூஸ் ஆனர் செயலியில் கேட்கலாம். 7:15 பாட்டு இது ஹிட்டை தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம், கொய்யா சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணம்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் இவை இணைபெறும். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிற ஜெயச்சந்திரன். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இவையாவும் இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டோம். 6:26 புதிய காலை கேட்டிட்டு இருக்கோம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நிறமாறு மணி

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:30.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
5: ஊதிய பலூனை தலையில் தேய்த்த பிறகு காகித துணுக்குகளுக்கு அருகில் கொண்டு சென்றால் அந்த காகித துணுக்குகள் கவர்ந்தெழுக்கப்படுவதை பார்த்திருப்பீர்கள். தலையில் தேய்க்கும் போது நமது முடியிலிருந்து சிறிதளவு எலக்ட்ரான்கள் பலூனின் மேற்பரப்புக்கு செல்வதால் அது எதிர்மின் தன்மையை பெறுகிறது. எதிர்மின் தன்மையுள்ள இந்த பலூனை காகித துணுக்குகளுக்கு அருகில் கொண்டு செல்லும் பொழுது காகிதத்தின் நேர்மின் துகள்கள் பலூன் ஈர்ப்பதால் ஈர்ப்பு விசை ஏற்படுகிறது. ஒன்றுக்கு மற்றொன்று தொடாமலேயே இந்த விசை ஏற்படுவதால் இதை மின்தூண்டல் நிகழ்வு, எலக்ட்ரோஸ்டேட்டிக் இண்டக்ஷன் என்கிறோம். அதேபோல் பழைய மாடல் கேத்தோடு கதிர் டிவிக்கு அருகில் செல்லும்போது நமது கையில் உள்ள முடிகள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவதை பார்த்திருப்பீர்கள். இதுவும் ஒரு மின்தூண்டல் நிகழ்வுதான். ஆச்சரியப்படும் விதமாக இயற்கையின் மிக முக்கிய உயிரியல் நிகழ்வான மகரந்த சேர்க்கையும் கூட ஒரு மின்தூண்டல் நிகழ்வு என்று சமீபத்திய ஆராய்ச்சிகள் கண்டறிந்திருக்கின்றன. குறிப்பாக பிரிஸ்டல் பல்கலைக்கழக அறிஞர்களின் ஆராய்ச்சி முடிவு ஜேர்னல் ஆஃப் ராயல் சொசைட்டி இன்டர்ஃபேஸில் வெளியாகி ஒரு புதிய வாசலை திறந்திருக்கிறது. பூச்சிகளும் நேர்மின்தன்மை அடைகின்றன. ஆம், வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், அந்து பூச்சிகள் பறக்கும்போது அதன் இறக்கைகள் மிக வேகமாக அசைகின்றன. இதில் காற்று மூலக்கூறுகளோடு மோதி உராய்வு விசையின் மூலமாக இறக்கையிலிருந்து எலக்ட்ரான்கள் எளிதில் வெளியேறுவதால் இப்பூச்சிகள் நேர்மின்தன்மையை பெறுகின்றன. இப்போது பூச்சிகளுக்கு அருகில் செல்லும்போது இந்த நேர்மின்தன்மை மகரந்த தூள்களை எதிர்மின்தன்மை அடைய வைக்கிறது. எதிர்மின்தன்மை அடைந்த மகரந்த தூள்கள் வண்ணத்து பூச்சிகள் தேனீக்களின் நேர்மின் தன்மையால் ஈர்க்கப்பட்டு அவற்றின் உடலில் ஒட்டி கொள்கின்றன. ஒரு வண்ணத்து பூச்சியோ தேனியோ பூவில் வந்து அமர்ந்து தேனை உறிஞ்சும் போது மகரந்த தூள்கள் அதன் மீது ஒட்டி கொள்வதால் இப்போது அந்த பூவில் மகரந்த தூள்களின் அளவும் குறைந்திருக்கும். அதேபோல் தேனின் அளவும் குறைந்திருக்கும். இப்போது அடுத்த வண்ணத்து பூச்சி அதே பூவிற்கு செல்லும் பொழுது மிக குறைவான ஈர்ப்பு விசையை உணர்வதால் உடனே அடுத்த பூவிற்கு தாவுகிறது. இதன் மூலம் நேர விரயம் தவிர்க்கப்படுகிறது. மகரந்த சேர்க்கை மிகவும் திறனுள்ளதாக

0: நடைபெறுகிறது. இது உயிரியல் துறையில் நிலைமின் சூழலியல் என்கிற புதிய ஆராய்ச்சி துறையை திறந்திருக்கிறது. இயற்கையை புரிந்து கொள்ள இயற்பியல், வேதியியல், சூழலியல் என பல்வேறு துறைகள் ஒன்றோடு மற்றொன்றாக இணைந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், அந்துப்பூச்சி இனங்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் அதாவது மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவதை தவிர்த்து வருவதாக யோசிப்போம். இந்த உலகத்தில் அடுத்த நிலை கருவுறுதல், பிஞ்சாதல், காயாதல், கனியாதல், கனியில் இருந்து விதை பரவுதல் மூலம் பூமியில் தாவர இனங்கள் முளைத்தல், காடுகள், வளங்கள் உருவாதல் என இத்தனை செயல்களும் தடைபடுமா? ஆம், இந்த பூச்சி இனங்களின் செயல்பாடுகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதாக ஆராய்ச்சிகள் வாயிலாக அறியலாம். நவீன விவசாயம் போர்வையில் இயற்கை விவசாயத்தை குறைத்து புறந்தள்ளி விட்டு நவீன செயற்கை விவசாயத்தை இந்த உலகம் கையில் எடுத்துள்ளது. கால்நடை சாணங்கள், பசுந்தலை உரங்கள், மண்புழு உரங்கள் இவற்றுக்கு மாற்றாக விவசாயம் மாற்றுப்பாதையில் செல்கிறது. இதில் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை, தைலம், பூச்சிக்கொல்லி திரவம் போன்ற இயற்கை பூச்சிக்கொல்லிக்கு மாற்றாக தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் மகரந்த சேர்க்கை தூதுவர்களான வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள், அந்துப்பூச்சி இனங்களின் வாழ்க்கை சுழற்சி இனப்பெருக்க முறைகள் பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறது. மயக்க நிலையிலேயே செல்லும் பாதை தடம் மாறி அதன் உயிர் வாழும் நாட்கள் லைஃப்ஸ்பான் ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. இயற்கை அளித்த இந்த அழகு வரம் மனிதர்களின் பேராசையால் அளிக்கப்பட்டு மீட்டெடுக்க முடியாத நிலைக்கு சென்றுவிட்டது. ஆனால் இன்னும் என் மன கண்களில் சிறுவயதில் நான் கண்டு உண்டு மகிழ்ந்த மலர்களும் மலைகளும் கனிகளும் நிறைந்த மரங்களும் காட்சியளிக்கின்றன, அடிக்கடி கனவிலும் வருகின்றன. என் இளம் வயது என்னப்படியே தற்போது நான் இருக்கும் வீட்டை சுற்றிலும் என்னால் இயன்ற அளவு மலர் செடிகளையும் பல மரங்களையும் காய் கறிகளையும் வளர்ப்பதன் மூலம் வண்ணத்து பூச்சிகளும் தேன் சிட்டு, தவிட்டு குருவி, செம்போத்து, மைனா, காட்டுப்புறா போன்ற பல வகை பறவைகளின் செல்ல தொந்தரவுகளுடன் தேனி, குளவி, பூனைகளின் அன்பு தொல்லையிலும் ஆட்கொள்ளப்பட்டுள்ளேன். இயற்கையோடு இயைந்து வாழ்வோம், அதுதான் இயல்பானது இல்லையா?
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாசவர்.

0: விடிய காலை கேட்டிருக்கோம். நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 10 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த உழவர்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் மீன் அமில கரைசல் செய்முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மீன் அமிலம் என்பது மீன் கழிவுகள் மற்றும் மீன்களை நாட்டுச் சர்க்கரையுடன் சேர்த்து நொதிக்கச் செய்து தயாரிக்கப்படும் ஒரு சிறந்த இயற்கை உயிரி உரமாகும். இது பயிர்களுக்கு தேவையான தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன் மற்றும் அமினோ அமிலங்களை வழங்கி தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் பூக்கும் திறனை அதிகரிக்கிறது. மீன் அமிலம் பயன்படுத்துவதால் இலைகளை பசுமையாகவும் செழிப்பாகவும் வளரச் செய்கிறது. வேர் வளர்ச்சியை தூண்டி செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பூக்கள் நன்றாக பூக்கவும் காய்கள் மற்றும் பழங்கள் அதிகமாக உருவாகவும் உதவியாக இருக்கிறது. மீன் அமிலம் தயாரிக்கும் முறை, அதாவது மீன் கழிவுகள் மற்றும் நாட்டு சர்க்கரை சம அளவு, எடுத்துக்காட்டாக 1 கிலோ எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பிளாஸ்டிக் வாளியில் 1 அடுக்கு சர்க்கரை, 1 அடுக்கு மீன் கழிவு என மாறி மாறி வைக்க வேண்டும். வாளியை காற்று புகாதவாறு மூடி 30 முதல் 45 நாட்கள் நிழலில் வைக்கவும். நொதித்தல் முடிந்ததும் மீன் அமில திரவம் பயன்பாட்டிற்கு தயாராகிவிடும். இதனை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 5 மில்லி லிட்டர் மீன் அமிலம் கலந்து செடிகளுக்கு தெளிக்கலாம். மீன் அமிலம் பயன்படுத்தி பயிர்களை செழிப்பாக வளரச் செய்வோம். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்பத்தில் பழங்கள் மற்றும் பந்தல் காய்கறிகளை பறிக்க உதவும் பழப்பறிப்பான் கருவியை பற்றிய தகவல்கள். பழப்பறிப்பான் என்பது பழங்களை எளிதில் சேதாரம்

0: இல்லாமல் பறிக்க பயன்படும் கருவியாகும். இதன் சிறப்பம்சங்கள் சிறியதாக இருக்கும், எடை குறைவாகவும் இருக்கும். 5000 பழங்கள் பறித்தவுடன் கத்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் பழங்களை சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. மரத்தின் உயரத்திற்கேற்றாற்போல பழப்பறிப்பானை மூங்கில் கம்புகளுடன் இணைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இக்கருவியை கொண்டு மா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, சீதாப்பழம் மற்றும் பந்தல் காய்கறிகளை பாதுகாப்பாகவும் புடலை போன்ற காய்கறிகளை சேதாரமில்லாமல் பறிக்கவும் உதவுகிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய கருவி. 60-80% சேதார இழப்பை தடுக்கக்கூடியது. குறு சிறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகிறது. இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயர்ந்த உற்பத்தியை பெருக்குமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த உரமேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மண்வளம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரசாயன உரங்களை வந்து இன்றைக்கி போட்டோம் அதனால் வந்து நாளைக்கு வந்து மண்வளம் வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்றது வந்து கிடையாது. 10 வருஷம் 5 வருஷம் வந்து தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை வந்து கண்டினியூஸாக வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறப்போ நமக்கு மண்வளம் வந்து குறையுது. திருப்பியும் வந்து அந்த மண்ணை வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும். பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா எப்படி? மண்ணில் வந்து நுண்ணுயிர்களுடைய கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும். ஏன்னா மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து இருந்தால் தான் வந்து அந்த கட்டமைப்பு இருந்தால் தான் இயற்கையாக வந்து சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கால அவகாசம் வந்து கண்டிப்பாக தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகலாம், இல்லை 2 வருஷம் ஆகலாம். ஸோ அது எதை பொறுத்துனா நீங்கள் கொடுக்கக்கூடிய இடுபொருட்கள். நீங்கள் வந்து ரசாயன உரங்களை ஃபுல்லாக தவிர்த்துட்டு ஃபுல்லாக வந்து இயற்கை உரங்களே வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மண் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து மாறிடும். அது மண்ணில் வந்து அந்த நுண்ணுயிரினுடைய கட்டமைப்பு வந்து நல்லா வந்து மேம்படும். அப்போ என்னாகும், உங்களுக்கு மண்ணினுடைய அமைப்பு வந்து மாறிடும், மண் வந்து பழைய நிலைமைக்கு மாறிடும். ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுன்றது இருக்கு இல்லைங்களா? ஸோ அது அந்த 2 வருஷம் ஆகுன்றது விவசாயிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் இயற்கை முறையில் பண்ணேன், எனக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால் வந்து நான் திருப்பியும் வந்து நான் ரசாயன முறைக்கே வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா வந்து இதுக்காக தான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்ற ஒரு தொழில்நுட்ப முறையை வந்து கொண்டு வந்தாங்க. ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைனா என்னன்னா வந்து இயற்கை உரங்கள், ரசாயன உரங்கள், உயிரி உரங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு பண்ணுறது தான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறை. இன்னைக்கு காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறையில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களை வந்து நம்ம போடணும். ஸோ இயற்கை உரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்குன்னா வந்து மாட்டு சாணம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழி எரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு எரு, இது எல்லாமே வந்து இயற்கை உரங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாக்கு வகைகள்னு சொல்லுவோம். ஸோ பின்னாக்கு வகைகள்னால் வந்து வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இயற்கை உரங்கள் தான். மாட்டு சாணன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன்று. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் வந்து மாட்டு சாணம் வந்து போடாமல் வந்து விவசாயமே வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மாட்டு சாணன்றது விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன்று. ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கணும்ன்ட்டு வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கான வந்து மாடு இருந்தால் தான் அந்த சாணத்தை பயன்படுத்தி நம்மளால் விவசாயமே வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து என்ன காரணம் அப்படின்னா வந்து நம்ம மாட்டு சாணத்தில் வந்து இந்த 16 சத்துக்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 16 சத்துமே வந்து மாட்டு சாணத்தில் அந்த தொழு உரத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விவசாயம், அதாவது எந்த ஒரு பயிர் வந்து சாகுபடி பண்ணாலையும் வந்து கண்டிப்பாக வந்து 1 ஏக்கருக்கு 5 டன் வந்து தொழு உரம், மாட்டு சாணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தொழு உரம் வந்து 1 ஏக்கருக்கு 5 டன் வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் வந்து போடணும். மாட்டு சாணன்றது வந்து அடிப்படையான வந்து ஒரு மண்ணுக்கு. ஏன் வந்து இதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து மாட்டு சாணம் தொழு உரத்தில் வந்து அந்த 16 சத்துக்களுமே ஈக்குவலாக கலந்துருக்கு. ஸோ அதே போல் இன்னொன்று என்னென்னா வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிரில் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த தொழு உரம் வந்து தேவை. ஏன்னா வந்து இப்போ ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்கிறான் அப்படின்னா வந்து அடிப்படையான தேவைகள்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இருந்தால் தான் வந்து ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ முடியும்.

0: ஒரு மனிதன் உயிர் வாழ அடிப்படை தேவை வந்து என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் உணவு, உடை, இருப்பிடம். ஃபர்ஸ்ட் வந்து உணவு தான் தேவைப்படுது நமக்கு, மனிதனுக்குன்னு இல்லை, எந்த ஒரு உயிரினம் வந்து உயிர் வாழணும்னாலையும் வந்து கண்டிப்பாக வந்து உணவு தேவை. ஸோ அதே போல் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீர்கள் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா வந்து அதுக்கும் உணவு தேவை. ஸோ அதுக்கு வந்து உணவு என்னென்னா வந்து நம்ம தொழு உரம், மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து சாப்பிட்டு தான் வந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து உயிர் வாழும். அதனால தான் வந்து நம்ம மாட்டு சாணம் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிரோட எண்ணிக்கை வந்து பெருக ஆரம்பிக்கும், பெருகி நிறைய சத்துக்களை வந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ மாட்டு சாணன்றது வந்து கண்டிப்பாக வந்து விவசாயத்துக்கு அடிப்படையான ஒன்று. இன்றைய காலகட்டத்திலையும் இல்லை ஃபியூச்சர்லையும் வந்து வருங்காலத்துலையும் வந்து விவசாயிகள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம், அதாவது முக்கால்வாசி மக்குன தொழு உரத்தை வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் வந்து போடணும். கண்டிப்பாக வந்து உழவு வந்து ஒரு 2 டைம் வந்து போடுவோம். ஃபர்ஸ்ட்டு உழவு போட்டுட்டு 2வது உழவு வந்து போடுவோம். ஸோ மொதல் உழவு போட்டுட்டு மாட்டு சாணத்தை வந்து மண்ணில் போட்டுட்டு 2வது உழவு போட்டிங்கன்னா மண்ணில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மாட்டு சாணம் ஃபுல்லாக வந்து பரவிடும். அப்போ வந்து ஈக்குவலாக பரவின அப்புறம் உங்களுக்கு வந்து மண்ணினுடைய வளம் வந்து மேம்படும். ஸோ இதுதான் வந்து இயற்கை உரம்னு சொல்லுவோம்.
1: இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:45. தடைகள் 1000 வந்தால் என்ன, அடியெடுத்து வைத்து முன்னேறிவிட்டால் வாழ்க்கை நம் வசமே. தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நீ அடுத்த நிகழ்ச்சியாக 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து 8:02 பாட்டு வேணுமா, மனசுக்கு பிடித்த புத்தம் புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியாக கேட்கலாம்.
4: FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில ஒரு சுட்டி குழந்தை நம்மகிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம் நேயர்களே. உங்க பேர் என்ன?
5: கவி மதுன்.
4: கவி மதுன், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
5: LKG.
4: UKG படிக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
5: ஒரு புலிக்கதை.
4: சொல்லுங்க கேக்கலாம்.
5: ஒரு புலி வயிற்று இருந்துச்சாம். ஒரு எலி அது மேலே சரிச்சு சரிச்சு விளையாண்டுச்சாம். அப்புறம் அதை எழுந்துட்டோடனே சாப்பிட போச்சான், உன்னை மன்னிச்சிச்சான். அப்ப நைட்ல ஒரு வேட்டை கதை வல்லை போட்டான்னா. அப்புறம் அது ஒரு அந்த எலி அப்புறம் கடிக்க வந்துச்சான். அது அந்த எலி அப்புறம் அந்த வல்லையை கடிச்சு போட்டுச்சான். அப்புறம் நண்பர்கள் ஆயிட்டாங்களா?
4: நண்பர்கள் ஆயிட்டாங்களா? சரி, இது மாதிரி உங்களுக்கு யாரும் நண்பர் இருக்காங்களா?
5: தம்பி.
4: தம்பி? அவங்க தம்பி பேர் என்ன?
5: உன்னை.
4: யுனை. அவங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்க?
5: LKG.
4: LKG படிக்கிறாங்க. சூப்பர்.

0: அடுத்து வேற என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு மயிலும் மயிலுக்கிட்டையும் ஒரு ஆமையும் ஒரு மயிலும் ஆமே ரன்னிங் ரேஸ் வச்சாங்களாம். அப்புறம் மயில்குட்டி தூங்கு பிடிச்சான். அப்புறம் ஆமை பையா பையா நடந்து ஜெயிச்சான்.
0: இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
1: யாரையும் கொடை போடக்காது.
0: அழகா சொன்னீங்க தமிழ் கதை, யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்?
1: தாத்தா.
0: உங்க தாத்தாவையா? உங்க தாத்தா பேரு
1: ராமையா.
0: உங்க தாத்தா என்ன பண்றாங்க?
1: ஃபார்மர்.
0: நீங்களும் உங்க தாத்தா ஹெல்ப் பண்ணுவீங்களா?
1: ஹெல்ப் பண்ணுவோம்.
2: இன்னைக்கு நம்ம பூந்தல நிகழ்ச்சியில ரொம்ப அழகா ரெண்டு தமிழ் கதைகளை சொல்லி நம்மள ரசிக்க வச்சாங்க கவி மிதுன். நன்றி.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. புதிய கலை நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பென்சிலுக்கு பின்னாடி இருக்கிற ரப்பர் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அதிலேயே தாங்க இருக்கு. நாம தான் தேடணும். இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் அப்படின்னு மீண்டும் ஒருமுறை காலை வணக்கத்தோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னும் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி.

வித்யாசாகர் இசையமைப்பில் ஜெயம் கொண்டான் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 7:05. பிரேக் பாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு செய்தி குறிப்பு. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தின் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 28/8/2026 வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை, நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்ய உள்ளது. இந்த முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ற தனியார் துறை நிறுவனங்களின் பணி நியமனம் பெற்றுக் கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விபரங்கள் மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களின் விவரங்களை www.tnprivatejobs.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுனர்கள் தங்களின் சுய விபரமான பயோடேட்டா, அதாவது கல்வி சான்றிதழின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவிலுள்ள புகைப்படம் 28/8/2026 வெள்ளிக்கிழமை நாளை காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு, இந்த முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எந்த விதத்திலும் பாதிக்காது எனவும் துணை இயக்குநர் தெரிவித்துக் கொள்கிறார். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

0: கார்த்திக் மற்றும் கல்யாணி குரல்களில் பாடல் கேட்டோம் தம்பி படத்திற்காக.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. இனி வேலை வாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். தமிழக அரசின் குரூப் 2-2A பிரிவிற்கான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. குரூப் 2-2A மொத்த காலி பணியிடங்கள் 821, கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும், வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடுகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/9/2026, அதாவது அடுத்த மாதம் 9ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற tnpc.gov.in என்ற இணையத்தை அணுகலாம். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3.

தாமிரபரணி படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 7:19. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்து விவரங்கள் தெரிந்து கொள்ள தமிழக அரசு உதவி

நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வைகை பூக்கள் கேட்டு இருக்கோம். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்து விவரங்கள் தெரிந்து கொள்ள தமிழக அரசு உதவி எண்களை அறிவித்துள்ளது. அதன் அடிப்படை இந்தியாவில் உள்ளவர்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800309 3793 என்ற தொலைபேசி எண்கள், மற்றொரு தொலைபேசி எண் 8069900991 இந்த இரண்டு எண்களிலும் விவரங்கள் கேட்கலாம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் 8069900991 என்ற எண்களில் மிஸ்டு கால் கொடுத்தால் தகவல் பெறலாம். மேலும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறை எண் 9289516712. மீண்டும் உங்களுக்காக ஒரு முறை 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்கள் தமிழக அரசு வெளியிட்டுள்ள எண்கள் தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று ஆவணி அவிட்டம் திருச்சி டிவிஎஸ் நகர் சிவா விஷ்ணு திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டிவிஎஸ் நகரில் இக்கோவில் உள்ளது. மகேசனும் மாதவனும் ஒன்றே என நம் வேதங்கள் பகர்கின்றன. விடியற் காலையில் திருமாலையும் மாலையில் சங்கரனையும் வழிபட வேண்டும் என்பது நம் சமய மரபு. அந்த வகையில் ஒரே வளாகத்தில் இருவரையும் வழிபட திருச்சி டிவிஎஸ் நகரில் இந்த கோவில் கட்டப்பெற்றது. கிழக்கு நோக்கிய ஆலயம் இது. வளைவுடன் கூடிய முகைப்பை தாண்டியதும் பரந்த ஆலய வளாகம். வலப்புறம் தம்பதி சமேதராக நவகிரகங்கள் அருள் பாலிக்கின்றனர். இடப்புறம் ஆஞ்சநேயர் உள்ளார். மகாமண்டபத்தில் 3 சன்னதிகள் உள்ளன. முதல் சன்னதியில் பஞ்சமுக விநாயகர் உள்ளார். இவரை வழிபட்டால் கல்வி, ஞானம், ஆரோக்கியம், நிம்மதி ஆகியவை நமக்கு கிட்டிடும். அடுத்திருப்பது சுந்தரேஸ்வரர் சன்னதி. லிங்க திருமேனியராக அருள் பாலிக்கிறார். இவர் சுயம்பு என்றும் இன்ன பொருளால் உருவானவர் என்றும் சொல்ல இயலாதவராக உள்ளார். இவரது திருமேனியில் குடுமையை சன்னதி முன் நிற்கும் போதே நாம் உணரலாம். அடுத்துள்ள சன்னதியில் தேவியருடன் சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். பஞ்சமுக விநாயகரின் கருவறை முகப்பில் சரஸ்வதி சுந்தரேஸ்வரர், சன்னதி முகப்பில் ஆதிவிநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரர், முருகப்பெருமான் சன்னதி முகப்பில் ஐஸ்வர்யலக்ஷ்மி சன்னதியும் உள்ளது. மகா

0: மண்டபத்தின் வலப்புறம் இறைவி மீனாட்சி உள்ளார். இவர் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். இவளை வழிபட்டால் வேண்டியதை தரும் கருணாம்பிகை இவள். சுவாமி தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை உள்ளனர். மகாமண்டப நுழைவு வாயிலின் வலதுபுறம் காலபைரவர் உள்ளார். அடுத்து மகாவிஷ்ணுவின் ஆலயம். மூலவராக மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இவர் நமக்கு அனுகூல மருள்பவர். மகாமண்டபத்தின் தென்புறம் மகாலட்சுமி தாயார் வடக்கு நோக்கி தரிசனம் தருகிறார். இவளை தரிசிப்போருக்கு குறைவில்லா செல்வம் பெருகிடும் என்பது நம்பிக்கை. பெருமாளின் தேவகோட்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மர், ஹயக்ரீவர், தன்வந்திரி ஆகியோர் உள்ளனர். பெருமாள் சன்னதியின் முன்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இவருக்கு மட்ட தேங்காய் வழிபாடு செய்கின்றனர். படைமாலை சாற்றியும் வழிபாடு செய்கிறார்கள். வைகுண்ட ஏகாதேசி, அனும ஜெயந்தி மற்றும் பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி, சித்திரை திருக்கல்யாணம், மகா சிவராத்திரி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், ஆடிப்பூரம் மற்றும் ஏகாதேசி நாட்களெல்லாம் இங்கு விழா நாட்கள். இங்கு உள்ள நாகம்மா சன்னதியில் நடைபெறும் ராகுகால பூஜை மிகவும் சிறப்பானது. நமது சங்கடங்களை போக்கி பேரருள் புரியும் சங்கரனையும் திருமாலையும் திருச்சி டிவிஎஸ் நகர் சிவா விஷ்ணு ஆலயத்தில் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

சிவபதிகாரம் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:35. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் கேட்டு இருக்கோம். இனி தென் மாவட்டங்களில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறுவதற்காக விருதுநகர் கலெக்டர் அலுவலகத்தில் இன்று 27ஆம் தேதியும் நாளை 28ஆம் தேதியும் விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்வை மத்திய அரசு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் தமிழக அரசுடன் இணைந்து நடத்துகிறது. இதில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோர் பங்கேற்று பயன்பெறலாம் என தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் நேரம் 7:36.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி போக கேட்டுட்டு இருக்கோம். இரவு 7 மணி நாற்பது நிமிடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்று இடி மின்னலில் கூடிய பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வந்துள்ள தகவல். அதனால் அங்கங்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஏற்ப முன்னேற்பாடுகளோட வெளியில கிளம்புறது ரொம்ப நல்லது. இந்த தகவலோட தொடர்ந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள் FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புல 100.9 இல்

0: அவள் பெயர் தமிழரசி படத்திற்காக பாடல் கேட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி கேட்கலாம்.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
2: இது வந்து ரொம்ப ரிஜிடான சிஸ்டம். இது வந்து எதுக்காக இது ரொம்ப ரிஜிடா வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்பதான் வந்து மிஸ்யூஸ் இருக்காது. ஒரு கண் தானம் அது வந்து நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, கிட்னி ராக்கெட்ஸ் உலக அளவுல நிறைய நடக்குது. ஆனா கண்ல அந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. அது ஏன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப ரிஜிடா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்றோம். அதை பத்தின டீடைல்ஸ் அப்பப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
1: ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு, நிச்சயமா நம்ம கண் வந்து மற்றவர்களுக்கு பயன்படணும் அப்படின்னு. அவங்க எப்படி இந்த மாதிரி ப்ராசஸ் அவங்க தொடர்பு பண்ண முடியும்?
2: கிராமப்புறத்துல இருக்கிறாங்க அவங்களும் கண் தானம் செய்யலாம், தப்பு கிடையாது. அவங்க அந்தந்த இடத்துல இருக்கிற கார்னியல் ரிட்ரீவல் சென்டர்ஸ்ல இருந்து ஆளுங்க போய் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வருவாங்க. எஸ்பெஷலி ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாருமே ட்ரெயின்ட் இன் கார்னியல் ரிட்ரீவல்ஸ். சோ அவங்களோட பர்சனலே போய் நேரா போய் அதை ரிட்ரீவ் பண்ணிட்டு ஐ பேங்குக்கு அனுப்பி வைப்பாங்க.
1: நமக்கு அந்த இது இல்ல, நம்ம சொன்னா போதும் அவங்களே வந்து
2: எடுத்துப்பாங்க. கண்டிப்பா சில நேரங்கள்ல பிளெஜ் பண்ணாதவங்க கூட ஃபேமிலி விருப்பப்பட்டு குடுக்கறவும் முடியும். சோ அவங்க இறந்த பின்னாடி அவங்க பிளெட்ஜே பண்ணிருக்க மாட்டாங்க, பட் ஏதோ ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல திடீர்னு இறந்துட்டாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, வேற ஒரு நோயினால இருந்த எதுனாலுமே இருக்கட்டும், திடீர்னு இறந்துட்ட பின்ன அவங்க பிளெட்ஜ் பண்ணலனாலும் அவங்க உறவினர்கள் கண்டிப்பா ஐ டொனேஷனுக்கு சைன் பண்ணி கொடுக்கலாம்.
1: குடும்ப உறுப்பினர்கள் நினைச்சா அந்த தானம் கொடுக்கலாம்,
2: கண்டிப்பா கொடுக்கலாம்.
1: இந்த மாதிரி கண் தானம் செய்யறதுக்கு வயது வரம்புகள் இருக்குதா?
2: கிடையவே கிடையாது. யார் வேணாலும் கண் தானம் செய்யலாம். இவ்வளவு சின்ன வயசா இருந்தாலும் சரி, 90 வயசா இருந்தாலும் சரி, கண் தானம் கண்டிப்பாக செய்யலாம். நீங்களா நினைச்சுக்க வேண்டாம், எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அதனால நான் கண் கொடுத்தாலும் அது யாருக்கும் யூஸ் ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கண் தானம் கண்டிப்பா எல்லாரும் செய்யலாம். அது வந்து எப்படிப்பட்ட முறையில யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அந்தந்த கார்னியல் ரிட்ரீவல் சென்டர்ஸ்ல அந்தந்த ஐ பேங்க்ல அனலைஸ் பண்ணி அதுக்கு உகந்தவாறு அதை ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க.
1: ஏன்னா இந்த சந்தேகம் வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கும். ஏன்னா வயதானவர்கள் கூட கண் தானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க நினைப்பாங்க, நம்ம தான் கண் ஆபரேஷன் பண்ணிருக்கோமே, நமக்கு கண்ணே சரியா தெரியலையே, நம்ம எப்படி போய் குடுக்கறது அப்படின்ற தாட் எல்லாருக்குள்ளயும் இருக்கு.
2: சோ அது எதனால அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க நினைக்கிறது கண் நம்ம தானம் பண்ணோம்னா முழு கண்ணையும் மாத்தி வைப்பாங்க. சோ இறந்தவங்க வந்து அப்படியே அவங்க கண்ணை எடுத்துட்டு நம்ம கண்ணை வைப்பாங்க, எனக்கே கண்ணு தெரியல அவங்களுக்கு எப்படி தெரியும்னு. அதுவே ஒரு அறியாமை தான்.

0: ஆக்சுவலா கண் தானம் செஞ்சு நம்ம அறுவை சிகிச்சை பண்றது வந்து முழு கண்ணையும் மாத்துறது கிடையாது, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கண்ல ஒரு பாகத்தை மட்டும்தான் நம்ம மாத்துறோம். அது எந்த பாகம்னா கருவிழி அப்படின்னு சொல்ற கண்ணோட முன் பாகத்தை மட்டும்தான் நம்ம மாத்துறோம். சோ இந்த கருவிழினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். சோ இந்த கருவிழி உங்களுக்கு கிளியரா இருந்தால் அது இன்னொருத்தவங்களுக்கு பார்வை கொடுக்க மிகவும் உதவும்.
1: தேசிய கண் தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.

கார்த்திக் மதுமிதா குரல்களில் கோரிபாளையம் படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:55. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நீ அடுத்த நிகழ்ச்சியாக மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேர்கள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 71 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா?

0: ரேபோ ஷோ பகி பூக்கள் நிகழ்ச்சியில இவ்வளவு நேரமும் அற்புதமான பல தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. அடுத்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா? அதற்காக காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னையாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்துள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர் தலைவர் முஜிதபா கமேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எட்டத்திற்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலோடு வரமர காத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம்.
2: கோகுல் பிரசாத் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? பீச்ல இருந்து கொடுத்துருவோமா?
3: ஒரு பாட்டு போடுங்க. ஒரு பாட்டு.
2: நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: நேரம் 8:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பழனிசாமி சிவகாசியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சிவாஜி படத்துல இருந்து காவி.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தட என்று அதிர்கிற ரயில் கட கட.

0: கூல்.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரி ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: நிறைவேற்று மணி 15 பாட்டு வீணுமா கேட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வீணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நாங்க நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நலமா இல்லம்மா.
4: ஏன் அப்படி?
5: அப்படி விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகை ஆரம்பம்.
4: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து பாட்டு கொடுங்க. நன்றி.
4: திருச்சிற்றம்பலம் உங்களுக்காக பாடல் கேட்டு எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

ஏன் கோவிச்சிட்டு போதியா?

0: மணி 20 நிமிடம். விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வீரமான நிகழ்ச்சியில் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சுந்தரமூர்த்தி. சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நன்றி
0: உங்களுக்காகவும் கேட்டிருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

கையில் புடி புடி.

0: பாட்டு விருமா கேட்டுட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் திருச்சாங்கல் டெய்லர் பாட்டிலிஸ்டிங்
0: பேசுறேன்.
1: நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே கீழ்ப்பிடிதல் இருக்கும். காட்சி கட்டையிலிருந்து ஒரு பாட்டு போடுங்கள்.
0: அப்புறம்
1: நல்லா இருக்குங்களா?
0: நல்லா இருக்கும். சரி, திருத்தங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? உங்க ஊர் இல்லையா, அங்க ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல்?
1: ஸ்பெஷல் வந்து நம்ம பெருமாள் கோயில் இருக்குக்கா. பெருமாள் கோயில் நல்லா ஸ்பெஷலா இருக்கும். இங்க வந்து இது தீப்பெட்டி தொழிலும் அந்த பட்டாசு தொழிலும் கொஞ்சம் இதா இருக்கும்.
0: சரி, பாடல் கேட்போமா? நன்றி.

0: நேரம் 8:26 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்பாக
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு விளம்பரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02. தோல் பிரச்சனைகளும் சித்த மருத்துவமும் நேரலையில், சிறப்பு நேரலையில் பங்கேற்க இருக்கிறார் சித்த மருத்துவர் சுந்தர மீனால் அவர்கள். தோல் சம்பந்தப்பட்ட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு காலையில 11:02 நீங்க பேசலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 170 1 என்ற எண்களில் பெறலாம். இன்றைய கண்ணாடி மாளிகை தோல் பிரச்சனைகளும் சித்த மருத்துவமும் சிறப்பு நேரலை காத்துட்டே இருக்கு. இதே எண்கள்ல மனசுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக நேயரோட விருப்ப பாடல் காக்கி சட்டி படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.
2: எடியே எடியே

கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட.

0: seguiré.
1: எட்டத்திற்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மனசுக்கு பிடித்த 19 பாடல்கள் கேட்டு இருக்கோம். இன்னைக்கு பாட்டு வேணுமா? விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக நேரம் 8:33 வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தேவராஜன் மேடம்.
1: தேவராஜன், சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: தீரு படத்துல இருந்து வா வாசி அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
1: கேட்டுருவோமா பாட்டு?
2: தேங்க்ஸ் மேடம்.
1: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.
3: த்ரிஷா, இந்த படத்தோட என்னென்ற முன்னிகள் தான் சூப்பராக இருப்பாங்க. பட் அதில் ஹீரோ கொஞ்சம் சுமாராக தான் இருப்பார்.
4: ஏய், நீ என்ன சந்தன ஃபானா?
5: தேங்க்ஸ்.

0: நிறைவேற்று மணி 38 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வீரமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் அமேரூர்ல இருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஜெயமே தந்திருக்கு மேடம், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த பாட்டு.
0: என்ன வேணா நடக்கட்டும், நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்களா?
1: கண்டிப்பா மேடம்.
0: சரி, அதுக்காக இந்த பாடல் கேட்டுடலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: சவா. நம்ம அப்பல அந்த
1: அந்த

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாட்டு வீணமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வீணமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக பலம் வந்துட்டு இருக்கு. வந்திருக்கக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: திருமன் படத்துல இருந்து மதுரை வீரன்
1: கேட்டுருமா?
2: கேக்கலாம் மேடம்.
1: உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிர வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுக்கு அப்புறம் வண்டி வர வேண்டாமாங்க?
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துறேன்.

0: சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும்போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
0: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
0: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
0: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பாத்து ஓட்டுங்க பாத்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வர்றேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடலாக இன்னைக்கு விருதுநகர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம் வந்து சென்றது. கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நேரம் 8:50.
6: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
10: அசோகவனத்துல ஒரு மரத்து மேலே அனுமார் உட்காந்துருக்கிறார். சீதையை பார்க்கறதுக்காக ராவணன் வரான், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். நதியின் பிரவாகம் இருக்கே, அது போனது போனது தான். இளமையும் அப்படி தான், போனால் திரும்பி வராது. உன்னோட யவ்வனத்தை ஏன் இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கிற? என்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறான். இந்த தகாத வார்த்தைகளை கேட்டதும் யாருக்குமே கோபம் வர்றது இயல்பு. ஆனால் சீதை வந்து ஒரு துரும்பு அவன் முன்னாடி போட்டு புன் சிரிப்போடு அவனுக்கு பதில் சொல்கிறதாக வால்மீகி எழுதியிருக்கிறாராம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம். இந்த சமயத்தில் சீதை முகத்தில் புன் சிரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த சந்தேகத்தை பக்தி பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர் தீர்த்து வைக்கிறார். எப்படி தெரியுமா? சீதா கல்யாணம் நடந்த சமயத்தில் பரமசிவனுக்கு அழைப்பு அனுப்பலையாம். ஏன் தெரியுமா? அட்ரஸ் கிடைக்கல. அவர் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சா, எந்த விலாசத்துக்குன்னு பத்திரிகை அனுப்ப முடியும். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டாங்களாம். அதனால் பரமசிவன் சும்மா இல்லை. பத்திரிக்கை வரலைன்னா கூட பரவாயில்ல, சீதைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டார், உடனே வந்து சேர்ந்துட்டார். ஆனால் பாருங்கள், அவர் வந்து சேர்கிறதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மணமக்கள் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பரமசிவன் வந்து சேர்ந்தார். உடனே ராமரும் சீதையும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. சீதை வந்து பரமசிவனை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிசும் கொடுக்க வேணாம், தங்களுடைய ஆசி மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்களாம். ஏன் பரிசு வேணாம்னு சொல்கிற, என் கையில் ஒரு பொருளும் இல்லையேங்கிறத பார்த்துட்டு அப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்டாராம் பரமசிவன். அப்படி தான் வச்சுங்களேன், உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் சீதை. அப்படிலாம் நினச்சிடாத, என்கிட்ட மிக உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னாராம். அது என்னன்னு கேட்டிருக்காங்க, என்னுடைய புன் சிரிப்பு அப்படின்னாராம். அது எப்படி விலை உசந்த பொருளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஆகாது, என்னுடைய சிரிப்பை கண்டு தான் திரிபுரம் எரிஞ்சுது தெரியுமா, அதை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னார். இப்படி அப்போ வாங்கின அந்த பரிசு தான் இன்றைக்கி அசோக வனத்தில் சீதைக்கிட்ட இருந்தது. ராவணனுக்கு முன்னாடி ஒரு துரும்பை போட்டுட்டு சீதை வந்து புன்முறுவலோடு பதில் சொன்னதாக எழுதியிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக. அந்த சிரிப்பு திரிபுரத்தை எரிச்சுது, இந்த சிரிப்பு இலங்கை எரிக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் சீதை முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் நம்ம பெரியவர். ஆக கூடி சிரிப்பில் கூட எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக முகத்தில் புன்முறுவலோடு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் விஷயம், உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த புன்முறுவலுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்டோம். வைக்கோல் போர் தீ பிடிச்சி எரியுது சார், அதுதான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். என்ன சார் இது, அதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, உடம்பு பதற வேணாமா அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சார் பதறணும், எரியற வைக்கோல் போர் என்னது இல்லைங்க, எதிர்த்த விட்டு காரணது அப்படின்னார்.
6: ஆகாஷ்வாணி மதுரை 103.3

0: ஒன்றில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா

0: சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர் தலைவர் முஜிதுபா காமினி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 2 தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம்ம நினைக்கிற விஷயத்த எப்படியாவது நடத்திடணும்னு நினைக்கிறோம், ஆனா டைம் கொஞ்சம் சரியில்லையோ அப்படின்னு மட்டும் யோசிச்சிடவே வேணாங்க. நேரமும் சரி வாய்ப்பும் சரி எல்லாருக்கும் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதை நம்ம தேடணும். தேடுறதுக்கு என்ன பண்ணணும், முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா தாங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சக்சஸ் பண்றாங்க. இந்த விஷயத்த நினைவுபடுத்திக்கிட்டே இன்னைக்கு நம்ம டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

அஞ்சாதி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 9:08 ஆயிட்டு இருக்க. வெளியில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்ட் லேக் டேங்க, உலக ஏரிகள் தினம். பொதுவாகவே வந்து நம்ம சொல்றது உண்டு, வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போறோம், இடைப்பட்ட இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்ல அப்படிங்கிற விஷயம் உண்மையா இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா வரும்போது எதுவும் எடுத்துட்டு வரலதான், ஆனா போகும்போது அடுத்த தலைமுறைக்காகவும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் விட்டுட்டு போக நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த தண்ணீர் வந்துட்டு நம்ம சேமிக்கணும், அதே போல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்மளுடைய அரிய ஒரு பெரிய கடமை அப்படின்னே கூட சொல்லிட முடியும். அந்த வகையில் வந்து இந்த ஏரி அப்படிங்கிறது மழை நீர், ஆற்று நீர், நிலத்தடி நீர்னு இந்த விஷயங்களெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்நிலை. இப்படிப்பட்ட இந்த நீர்நிலை வந்து நமக்கு குடிநீர் அப்படிங்கிறதோடைய ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறதோட விவசாயத்துக்கு நீர் வழங்குறதுலேயும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது இல்லையா? பாசனத்துக்கு உதவுறதுலையாகட்டும், அதே போல் நிறைய உயிரினங்கள் வாழ்கிறதுக்கும் ஒரு வாழ்விடமாக இருக்கக்கூடியது இந்த ஏரிகள் தான். மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நீரை வந்து சேமித்து வெள்ளம் வராமல் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை வந்து இது செஞ்சுக்கிட்டு

இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த ஏரிகளை நம்ம கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா. அதே போல் பறவைகளுக்கு வந்து நிறைய ஒரு முக்கியமான வாழ்விடம் அப்படின்னா ஏரிகளை சொல்ல முடியும். நம்மளுடைய சுற்றுச்சூழலை ரொம்ப சமநிலையாக பாதுகாக்கிறது அப்படின்னா நிச்சயமாக ஏரிகள் தான். நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும், நம்ம ஊர்லேயே இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய ஏரிகள் எல்லாம் தூர்வாரக்கூடிய வேலைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் அதை பற்றின விழிப்புணர்வை நிறையா ஏற்படுத்துறதையும் நம்ம பார்த்துக்க தான் முடியும். பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுலேயும் நம்ம பங்கேற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வந்து ரொம்ப பெரிய நல்ல ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம ஊர்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது பல ஏரிகள் கண்மாய்கள் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம வண்டியூர் கண்மாய் ஆகட்டும், நம்மளோட மதுரையோட சென்டர் ஆஃப் இடத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் பார்க்குறப்ப இந்த கொடிக்குளம் கண்மாய் அந்த பக்கமா, அப்புறம் நம்ம சமயநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய்கள், நம்மளுடைய மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய பெரிய கண்மாய்கள், சிறிய கண்மாய்கள்னு நிறைய கண்மாய்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே சமயத்துல நிறைய இடங்கள்ல தூர் வாரிக்கிட்டும் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த ஏரிகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத விழிப்புணர்வோட நிறைய இடங்களில் விழிப்புணர்வு செய்யக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம கண் முன்னாடி தெரியக்கூடிய ஏரிகளையும் நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கலாம். பத்திரமா எப்படி பார்த்துக்க முடியும், நம்ம போகும்போது அதை பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஏரிகளில் வந்துட்டு அப்பப்போ வந்து ஏதாவது தண்ணி கையில் கை காலில் படுது அப்படிங்கிறப்ப அதில் நம்ம விளையாட முடியுங்கிற மாதிரியான மனநிலை இருந்தாலும் கூட நம்ம போகக்கூடிய ஏரிகளில் இல்லை சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் குப்பைகள் அதிகமாக போடாமல், வேறு யாராவது குப்பை போட்டாலுமே கூட தெரியாமல் அவங்க போடுறாங்க அப்படின்னா கூட நம்ம அதை சொல்லலாம், இல்லைங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம பண்ணக்கூடாது, நம்ம தான் நம்ம ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம விழிப்புணர்வோடு சொல்லலாங்கிற விஷயத்த நம்ம நினைவில் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி உலக ஏரிகள் தினம். ஸோ உலக ஏரிகள், நம்ம ஊர் ஏரியை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம், அடுத்தது யாராவது வந்துட்டு ஏதாவது எங்கங்கே சிறு சிறு தவறுகள் செய்கிறாங்கங்கும் போது நிச்சயமாக நம்ம சொல்லலாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. நிச்சயம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், நல்லபடியாக பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் அதிகமாக பாதுகாப்பாக வச்சுக்கலாங்கிற விஷயத்தோடு பாட்டு கேட்டுட்டு வந்துருவோமா.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படிங்கிற விஷயத்த நினைவுபடுத்திக்கிட்டே, அடுத்ததாக இன்றைக்கி வந்துட்டு நம்மளை பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அது பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். நிறைய இடங்களில் வந்துட்டு நம்ம இந்த தொழுநோய் ஒழிப்புக்கான நிறைய விழிப்புணர்வு அப்படிங்கிறத சமீப காலங்களில் அதிகமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் தொழுநோய் அப்படிங்கிறத வந்து முற்றிலுமாக நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு நிறைய விஷயங்களை வந்துட்டு திட்டமாக்கி செயல்படுத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. 2030 வருஷம் அப்படி நம்ம அடியெடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு மாவட்டத்திலையுமே தொழுநோய் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கறதான் இதோட முக்கிய நோக்கமாவே இருக்கு இந்த திட்டத்துல. ஸோ இதோடைய சிகிச்சை அப்படின்னு பார்க்குறப்ப தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இடங்களில் MDT அதாவது இலவசமாக பல மருத்துவ சிகிச்சை வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட இதை பற்றின விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் போய் சேரணும். தொழுநோய் பற்றிய ஒரு பயம் அப்படிங்கிறத யூஸ்வலாகவே நமக்கு வந்து இந்த பயம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாலே முக்கால்வாசி வந்து அது ரெடி ஆகக்கூடிய கண்டிஷனில் இருந்தாலுமே ரெடி ஆகாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பயம் அப்படிங்கிறது இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னு வைங்களேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அது 200% சரி பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் டெஃபினட்டாக சரியாயிடும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பயம் அதே போல் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய களங்கம் இதெல்லாத்தையும் போக்கணுங்கிறதுக்காக நிறைய விழிப்புணர்வையும் வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக ஊனமுற்றோருக்கான பராமரிப்பு, மருத்துவ மறுவாழ்வு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கவர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இதோடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு. தேசிய சுகாதார இயக்கத்தில் NHM கீழே வந்து இதை செயல்படுறதுனாலே ஆரம்ப நிலையிலேயே தொழுநோயை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம், நமக்கு அந்த மாதிரி இருக்கிற அறிகுறி இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுமையான இலவச சிகிச்சை கொடுக்கறது, அந்த நோய் தொற்று வந்து பரவுறது அப்படிங்கிறத தடுக்க சொல்லி நிறைய வந்து இந்த ஸ்கீம்ல அடங்கியிருக்கு. அதுலயும் முற்றிலுமா இலவசமாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. தொழுநோயை வந்து குணப்படுத்தக்கூடியதுதான். அதே போல முடக்கம் அப்படிங்கிறது இந்த பழைய சிகிச்சை முறையில நிகழ்வுகள்லாம் ஏற்படுதே தவிர இந்த

காலத்தில் அதெல்லாம் வந்து இல்லை. இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம ரீசைக்கிள் பண்ணி நிறைய பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கு. நம்ம அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயமுமே இதில் சொல்லப்படுது. இன்னும் இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு இந்த திட்டத்துலங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: இதே
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

9:28 ஆயிட்டிருக்க வேலையில் ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் பற்றின விஷயங்கள் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம்ல. ரீசெண்டாக கூட சுகாதாரம் குடும்பநல அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய மத்திய தொழுநோய் தடுப்பு பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க வந்து மத்திய பிரதேசம்ல இருக்கிற இந்தூரில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்ட மதிப்பாய்வு, அதோட திறன் மேம்பாடு, இந்த மாதிரியான பயிலரங்கம் எல்லாமே கூட தொடங்கி நடத்தினாங்க. அதில் நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்களாம். அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்போது இந்த திட்ட செயல்பாட்டை இப்படியெல்லாம் வலுப்படுத்துறது, தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தி இதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், தொழுநோய் பரவலை தடுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு வந்து நம்ம விரைவுபடுத்தி அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவங்க எல்லாமே இதில் பங்கேற்றுக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அதுலேயுமே கூட நிறைய பேர் வந்து இந்த தொழுநோய்வை பற்றின பயம் எனக்கு இவ்வளோ இருக்குது, இதெல்லாத்தையும் நான் போக்கணும்னு நினச்சேன் பட் என்னால் முடியல, இப்போ வந்துட்டு நான் சரி செய்ய முடிஞ்சுக்கிச்சுங்கிற மாதிரியான விழிப்புணர்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே கூட நடந்ததா அதில் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இந்த தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு 2030 வருஷம் அப்படிங்கும்போது நிச்சயமாக முழுமையாகவே இந்தியாவில் வந்து இந்த தேசிய தொழுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் நிச்சயம் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எல்லார் பக்கமே வந்து வந்திருக்கா. தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது FM Rainbow.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: 9:33 ஆயிட்டிருக்க வேலையில் ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அங்கங்கே வந்து கிளைமேட் அப்படி இப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால நிறைய இடங்களில் வந்து ஃபீவர் எல்லாமே வர வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுலேயும் இப்போ குறிப்பாக வந்துட்டு ரீசெண்டாக வந்து சுகாதாரத்துறை வந்து ஒரு பெரிய அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க, குறிப்பாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பன்றிக் காய்ச்சலுடைய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுலேயும் குறிப்பாக இதோடய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து சளி இருக்கிறது, அப்புறம் காய்ச்சல் இருக்கிறது, இருமல், இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும். சரி, சாதாரண சளி காய்ச்சல் தானே எப்பவும் வர்றது தானே அப்படின்னு சொல்லி யாருமே வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க. லைட்டாக வந்துட்டு உடல்நிலை வந்து கொஞ்சம் மாறுது அப்படின்னு இருந்ததுனாலே கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு டாக்டரை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டு இந்த இதில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஜனவரியில் வந்து ஒரு 19 பேர் அப்படின்னு இருந்தவங்க இப்போ 339 பேராக வந்து இந்த ஃபீவரால் பாதிக்கப்பட்டவங்கன்னு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படியோ நம்மளுடைய பாதுகாப்புங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நல்ல சுடுதண்ணியெல்லாம் காய்ச்சி வடிகட்டி வந்து குடிங்க. அதே போல் யாருக்காவது ஃபீவர் இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் மருத்துவர் அணுகி அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃபீவரையோ தலைவலியோ எதுவாக இருந்தாலும் சரி, உடல் உபாதைகள் வருது அப்படின்னா அதை சாதாரணமாக விட்டுட வேண்டாம். நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம், நம்மளை சார்ந்தவங்களுக்கு அதை விட ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க.

40 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நம்ம வந்துட்டு டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு பக்கத்துல இருந்து நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய பொருட்கள் விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்மளை விட கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அப்படின்னா அதை பார்த்து இன்னும் அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும்ல. என்னம்மா சொல்ற, நீ என்ன சொல்றேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நிலா நட்சத்திரங்களுக்கு அப்புறமா நம்ம பார்த்து ஜாலியாக குஷியாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக விமானம் இல்லையா? ஏய் அங்கே பாரு ஏரோப்ளைன் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ஏதோ தெரியாது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஈவன் அது பார்க்குறப்ப ஏரோப்ளைன் போகுது அப்படின்னாலே வேற ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்தால் கூட ஏய் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவோம். பக்கத்தில் சின்ன பசங்க இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சரி, ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய இந்த விமானம் அது ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த விமானத்தில் நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் பண்ணலங்கிறதெல்லாம் தாண்டி அதை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கு. அது எதுனால சரி, அப்படிப்பட்ட அந்த விமானம் அந்த விமான நிலையம் நம்ம ஊர்ல இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, தெரிஞ்சுக்கலாமா? இணைந்திருங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஒன்பது மணி 46 நிமிடம் ஆயிட்டிருக்க வெளியில் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நெருமலை கேட்டுக்கிட்டே இருக்கும். மேஸ் நம்ம ஊரில் வந்துட்டு அப்படியே நம்ம ஊர்லேருந்து மிடிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு தெற்க பார்த்து அப்படி போனோம் அப்படின்னா ஒரு 12-13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு ஏர்போர்ட் வந்துடும். ஸோ ஏர்போர்ட் சைடில் போகும்போது எல்லாமே கூட நின்றுட்டு இருக்கக்கூடிய விமானம் தெரியுதா அப்படின்னு எட்டி பார்த்தா கூட சில சமயங்களில் தெரியும், சில சமயங்களில் தெரியாது. ஏன்னா அங்கே இருக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் சேவை அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம விமானம் சென்னைக்கு, பெங்களூருக்கு, மும்பை, டெல்லி, ஹைதராபாத்னு நம்ம ஊர்லேருந்து சில உள்நாட்டு நகரங்களுக்கு மட்டும் இல்லாமல் சில வெளிநாடுகளுக்கும் நேரடி விமான சேவையுமே கூட இருந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 2000 பயணிகள் வந்துட்டு பயணிக்கக்கூடிய வகையில் விமான நிலைய விரிவாக்க பணிகள் எல்லாமே வந்து ஒரு பக்கமாக போய் அது ஒரு பக்கம் செட்டில்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வகையில் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான இந்த விமானம் அப்படிங்கிறப்ப நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு இன்னும் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரீசெண்டாகவே நம்ம மார்ச் 10 அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் தலைமையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்புதலுமே அளிக்கப்பட்டச்சு. எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அதோட இன்னும் ஒரு கூடுதலான சிறப்புகள் எல்லாமே கூட நடந்திருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: தொடக்க பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
2: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

9:54 ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. நம்ம அப்படியே அந்த ஏர்போர்ட் சைட் போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ல. ஆமாங்க, நம்ம ஏர்போர்ட் சைட் போகும்போது இப்பதான் ரீசெண்டாக வந்து 94.37 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாடு கோபுர கட்டடம் கூட மார்ச்ல தான் வந்து ஓபன் பண்ணாங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் மக்களுடைய சேவை அப்படிங்கிறது, பயண சேவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய உடல் நலனில் நிச்சயமாக அக்கறை அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருந்துட்டு இருக்கிறது ரீசெண்ட் டைம்ல நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்படிதான் June 21st நம்ம சர்வதேச யோகா தினமும் கூட மதுரை விமான நிலையத்தில் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமாவும், அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமாவும், ரெகுலராக நாமளும் இது கண்டினியூ பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணதாக கூட நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்களேன், நம்மளுடைய உடல்நிலையிலையும் அக்கறை கொண்டு இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு விஷயங்களுமே அங்கே நடந்துட்டு தான் இருக்குல்ல. எல்லா இடங்கள்லையுமே நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய உடல் வளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுலையும் வந்து நிறைய

0: அக்கறை இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கும் நம்ம மேலே நிச்சயமாக அக்கறை இருக்கணும், இருக்கும், இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்கிக்கலாம். நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்மளுடைய அக்கறையில் கொஞ்சமாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.
1: மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் இன்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட இந்தியர்களை மீட்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவ 35 டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் 2வது விமானம் இன்று காலை நேபாளம் புறப்பட்டுச் சென்றது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அடங்கிய கையேடுகளை குற்றாலத்தில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டார். தமிழகத்தில் தேவையான இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தேவையிருக்கக்கூடிய இடங்களில் கூடுதல் மருந்தாளுநர்கள் நியமிக்கப்படவுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 8827 கன அடியிலிருந்து 7450 கன அடியாக குறைந்துள்ளது. நாகை மாவட்டம் வெள்ளையாற்றில் கழிவு நீரை வெளியேற்றி 5 தங்கும் விடுதிகளை மூடி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்டானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. இன்னைக்கு என் விருப்பம் என்ன சொல்ல போறீங்க, என்ன பாட்டெல்லாம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்க நீங்க ஆர்வத்தோட காத்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு 27 August உலக ஏரி தினம். ஏரிகள் அப்படின்னாலே நமக்கு அப்படியே கொஞ்சம் மனசில் அப்படியே ஜில்லுன்னு ஒரு ஞாபகம் வரும் இல்லையா. நிறைய கிராமங்கள் மட்டும் இல்லை, நகரங்கள்லையும் சுற்றுலா தலங்கள்லையும் ஏரிகள் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலமான ஒரு விஷயம். சரி, அந்த ஏரிகள் தினம் எதுக்காக இந்த 27 August கொண்டாடுறாங்க, இதை பற்றின இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். பாடலோடு தொடர்ந்து கேட்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் 10:09. என் விருப்பம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஏரிகள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆகஸ்ட் 27 ஏரிகள் மற்றும் நன்னீர் ஆதாரங்களோட முக்கியத்துவத்தை குறித்தன விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஐநா சபையால தான் இது அறிவிக்கப்பட்டது. இந்த ஏப்ரல் 27 உலக ஏரிகள் தினம். இதோட முக்கிய நோக்கம் என்ன? ஏரிகளை பாதுகாக்கணும், நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், இது எல்லாத்தையும் சமநிலையில வச்சிருக்கணும் அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இது போக உலகத்துல நன்னீரை பாதுகாக்கணும் இல்லையா? ஏன்னா குடிநீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எல்லா இடங்கள்லையும் பற்றாக்குறையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நீர். அந்த நீர் ஆதாரங்களை வந்து நம்ம உருவாக்கணும் இல்லையா? ஸோ அந்த நன்னீரை பாதுகாக்கணும், பல்லுயிர் பெருக்கத்தை நிலைநிறுத்தணும், அதுக்கு ஏரிகளோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதுக்காகவே இந்த நாள் கொண்டாடப்படுது. இன்னும் சொல்லணும்னா நம்ம கிரகத்தின் உயிர் நாடி அப்படின்னா இது ஏரிகள் தாங்க.

10:14. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் விருப்பம் நிகழ்ச்சியில ஏரிகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். பொதுவா ஏரிகள் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இருக்கு. குறிப்பா நன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடிநீர் ஆதாரங்கள் கொடுக்கக்கூடிய ஏரிகள் அப்படின்னா பொதுவா சென்னை எடுத்துட்டோம் அப்படின்னா புழல் ஏரி, அதாவது செங்குன்றம் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்னை மக்களோட மிக முக்கிய குடிநீர் ஆதாரங்கள்ல ஒன்னா இருக்கு. அதே மாதிரி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இங்க இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி.

அப்படியே வந்தோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஏரி சோழவரம் ஏரி. அதை தாண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூண்டி ஏரி இருக்கு. சென்னை நீர் வழங்கக்கூடிய ஒரு மற்றொரு முக்கியமான ஏரி அப்படின்னு சொல்லலாம். செம்பரம்பாக்கம் ஏரி சொன்ன மாதிரி செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மிக பெரிய பாசன ஏரி மதுராந்தகம் ஏரி. சரி, இதெல்லாம் இருக்குப்பா நம்ம பக்கம் அப்படியே வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மலை பிரதேசங்கள் சுற்றுலா ஏரிகள் எல்லாம் முக்கியமான ஏரிகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. இது என் விருப்பம்.

ஏன் விருப்பம் நிகழ்ச்சியில ஏரிகள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 27 உலக ஏரிகள் தினம். நேரம் 10:19 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த மலை பிரதேசங்களில் சுற்றுலா ஏரிகள் அப்படின்றத ரொம்ப பிரபலமான ஏரிகளாக இருக்கும். நிறைய இடங்களில் நம்ம போய் சந்தோஷமாக பார்த்து ரசித்த இடங்கள் இருக்கும் இல்லையா. அதில் குறிப்பாக ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உதகமண்டலம், இதில் நீலகிரி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற செயற்கை ஏரி இது. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஏரி இந்த கொடைக்கானல் ஏரி. அதே நீலகிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மக்களால்

புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு ஏரி பைக்கார ஏரி. அடுத்ததா அவலாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எமரால்டு ஏரி அப்படின்றது ஊட்டிக்கு பக்கத்திலேயே ஒரு அடர்ந்த காடுகளுக்கு இடையில ஒரு எழில் கொஞ்சக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரி இருக்கு. சரி, எல்லாம் சொல்லிட்டீங்கப்பா. இந்த ஏற்காடு அப்படின்னு ஒண்ணு இருக்கே, அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா, சேலம் மாவட்டத்துல ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏற்காடு அப்படின்றது மிக சிறந்த ஒரு ஏரியா இருக்கு. சரி, இன்னும் ஏரிகள் பத்தி தொடர்ந்து கேட்கலாம் பாடலுக்கு பிறகு.

போகலாம். சேலத்தில் இருக்கக்கூடிய அதாவது தூர்வாரப்பட்டு அழகு மிக இருக்கக்கூடிய ஒரு ஏரி மூக்கண் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம்நல்லூர் ஏரி, இது வாம் விலங்குளம் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடியது கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஏரி. இப்படி பல ஏரிகள் இருக்குது. நம்ம ஊரை பக்கத்தில் எந்த ஏரி இருக்குது, அந்த ஏரியில் என்னெல்லாம் அழகாக இருக்கும் அப்படின்றது உங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அப்படின்ற அந்த அது அப்படியே ஜில்லுன்னு அந்த காற்றோட ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது என் விருப்பம் நேரம், 10:26.

பத்து மணி 25 நிமிடம் என் விருப்பம் நிகழ்ச்சியில ஏரிகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். பொதுவா ஏரிகள் நம்ம சுற்றுலா தலங்கள்ல மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஏரிகள் என்ன அப்படின்றத கேட்டோம். அடுத்ததா பாசனம், இந்த இருக்கக்கூடிய ஏரிகள் முக்கியமான ஏரிகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான ஏரி 10ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழனால விட்டப்பட்ட ஒரு ஏரி அப்படின்னா அது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீராணம் ஏரி தாங்க. அதே மாதிரி இந்தியாவில் 2வது மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி அப்படின்னா அது வந்து ஆந்திராவையும் திருவள்ளூர் மாவட்டம் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஏரி தான் பழவேற்காடு ஏரி. இது பறவைகள் சரணாலயமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில ஏரி அப்படின்னு சொன்னோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுவெளி ஏரி அப்படின்னு சொல்லலாம். இப்படியே ஒவ்வொரு ஏரிகளாக சொல்லி

0: கண்டிப்பாக காதோறும் போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏரிகள் அப்படின்னா பொழுதுபோக்கு, பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாமே இருக்குது. சுற்றுலா, மீன்பிடித்தலம், உள்ளூர் சமூகங்களோட ஆதரவு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தாண்டி ஏரியை மாசு இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்குது அப்படின்றது நம்மளோட கடமை அப்படின்னு காதோற சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஷின்பகொல்லி. நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி.

10:32 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கி ஒரு பட பாடல்களில் என்ன பட பாட்டு கேட்க போகிறோம். எஸ், ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே மாசாக ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம்ல, அதே மாதிரி தான் மாசான படத்துலேருந்து இன்றைக்கி பாட்டு கேட்க போகிறோம். சிங்கம் 2 படத்துலேருந்து, ஹரியுடைய இயக்கத்தில் வெளியான இந்த படத்துலேருந்து பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம கேட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். ஜூலை 2013 வருஷத்தில், ஜூலை 5வது மாதம் இல்லையா, ஜூலை 5 அன்றைக்கி வந்துட்டு இன்னும் பயங்கரமாக ரோல் ஆகுது. எஸ், அப்படி தாங்க, அவர் வந்து அந்த படம் ஃபுல்லாகவே பயங்கர த்ரில்லராக இருக்கும் இல்லையா, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும் பொழுது நாமளும் கொஞ்சம் கலந்து பேசுவோமேங்கிறதுல 2013 ஜூலை 5 கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு, அவ்வளோதான். எஸ், அந்த வருஷம் வெளியான சிங்கம் 2 படத்துலேருந்து பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இணைந்திருங்கள்.

எஸ் கண்ணுக்குள்ள கன்ன வச்சுன்னு சொல்லி அப்படி கண்ணு கண்ணனு பயங்கரமா லிரிக்ல விளையாடி இருக்காங்களே யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவேகா அவங்களுடைய வரிகள்ல தான். என் இந்த பாடல் பாடியிருந்தாங்க ஜவேத் அலி, பிரியா ஹேமேஷ், குணால் கான்ச்வாலா, தேவிஸ்ரீ பிரசாத் வந்து இந்த சாங்க்கு இசையமைச்சிருப்பாரு. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம சிங்கம் 2 படத்துல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டும் 80s இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாமா?

ஸ்வேதா மோகனோட வாய்ஸ்ல பாடல் கேட்டு பிடிச்சிருக்கோம். நேரம் 10:42 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நம்ம ஒருபட பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த தொடர்ந்து இன்னைக்கு 11:02 கண்ணாடி மாளிகை யார் வரப்போறா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பீங்கல்ல. ஆல்ரெடி நம்ம காலையில இருந்து கேட்டுகிட்டே தான் இருக்கோம். எஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய தோல் பிரச்சனைகளும் சித்த மருத்துவமும் அப்படிங்கிற டாபிக்ல சித்த மருத்துவர் சுந்தர மீனால் அவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. நிச்சயமா நீங்களும் வந்துட்டு இந்த ஷோல கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கூட வந்து விக்னேஷ் அர்ஜுனன் வந்து பேசுறாரு. நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நான் சொல்லிடுறேன். 11:02 கண்ணாடி மாளிகையில் நீங்கள் உங்களுக்கான கேள்விகளை கேட்கணும், அதுக்கான விளக்கங்களை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 2530170 2530170 2530171 நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 0452-04-52 இணைப்பெண்ணையும் மறக்காமல் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான கேள்விகள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு டப்பு டப்புன்னு கேட்டீங்க அப்படின்னா பதில்களும் இங்கேருந்து சூப்பராக வரும். நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணி நம்மளோட பியூட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வைட்டிஸில் இருக்க கேட்டு வந்துருவோமா?

0: 10:48 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் நம்ம ஒருபட பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ கேட்ட பாடல் சங்கர் மகாதேவனோட வாய்ஸில் கேட்டோம். அண்ட் சிங்கம் 2 படத்துலேருந்து பாட்டெல்லாம் நமக்காக வந்துக்கிட்டே இருக்குது, நாமளும் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபா பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபா இப்பயா கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்தி நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: is a Singam dance.
1: வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
2: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
2: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: 10:55 ஆயாச்சு. இன்னைக்கு ஒரு பட பாடல்களில் சிங்கம் 2 படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். மறுபடியும் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 10:30 கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.
6: என்ன ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே.

அறிவித்துள்ளது. பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு ஒரு சிறப்பான நேரலையில் தான் இணைய காத்திருக்கோம். நேயர்களாகிய உங்களோட பாரம்பரிய நம்ம மருத்துவ முறையான சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு நேரலை நிகழ்ச்சி தான். பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு வரைய மனுஷன் அவனோட இலக்காக இருக்கிறது அப்படின்னா, என்றைக்கும் மாற்ற முடியாதது அப்படின்னா, மகிழ்ச்சியும் அதை சார்ந்த ஆரோக்கியமும் தான். இந்த மகிழ்ச்சியற்ற நாகரிக இந்த சூழ்நிலையானது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதிப்பு மிக்க கோட்டையவே தகர்த்தி தள்ளிடுது. இன்றைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சியானது தோல் பிரச்சனைகளும் சித்த மருத்துவம் என்ற தலைப்பில் நம்ம இணைய காத்திருக்கிறோம். நேயர்களே, சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 18 சித்தர்களால் உருவேற்றப்பட்ட தமிழ் சார்ந்த மரபு வழி மருத்துவம் தான் இந்த சித்த மருத்துவம். ஞானிகள் மற்றும் யோகிகளோட இலக்கான ஞானம் மற்றும் முக்தி நிலைக்காக முழுமை பொருந்திய நமது மருத்துவம் தான் இந்த சித்த மருத்துவம். ஞானம் அடைவதனால் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக இருக்க உதவிய தமிழ் மனம் மாறாத இந்த சித்த வைத்தியமானது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாறுபட்ட கலாச்சார வாழ்க்கை முறைகளில் வரக்கூடிய உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்களுக்கு மருந்துகளை கொண்டு குணமளிக்கும் வைத்திய அமைப்பாக மாற்றப்பட்டது இந்த சித்த மருத்துவம். நவீன மருத்துவ முறைகள்னால கைவிடப்பட்ட பல்வேறு மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை நிலைகளுக்கு கூட தீர்வுகளை தரும் விதமாக இந்த சித்த வைத்திய முறையானது அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு சித்த மருத்துவ நிபுணர்களோட வழிகாட்டுதலுக்கு கீழே இன்னும் மேலும் மேலும் வலுப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்று தான் இந்த தோல் பிரச்சனை. மற்ற நோய்கள்லாம் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் கண்களுக்கு வெளிப்படையாக தெரியும் தோல் பிரச்சனைகள் பலரது தாழ்வு மனப்பான்மைக்கும் சுறுசுறுப்பற்ற தன்மைக்கும் ஆளாகுது. தோளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவம் தரக்கூடிய தீர்வுகள் பற்றிய இன்றைய கண்ணாடி மாளிகை நேரலை நிகழ்ச்சியில் நேயர்களாகிய உங்களுக்கு பல ஆலோசனைகளை தர நிலைய அரங்கில் காத்திருக்கிறார்கள் சித்த மருத்துவர் சுந்தரமீனாள் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம், வாழ்க நலமுடன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோமா.
0: தோல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய கேள்விகள், உங்களது ஐயங்கள் சார்ந்த சந்தேகங்களுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 25 30 171 என்ற எண்களோடு

0: மதுரையின் முன் இணைப்பான 0452 என்ற எண்ணை தொட்டு நேரலையில் பங்கேற்கலாம் நேயர்களே. ஆரோக்கியத்திற்கான பயணத்தில் உங்களோட நான் விக்னேஷ் அர்ஜுனன். மருத்துவ நேரத்திற்கான கண்ணாடி மாளிகையோட கதவுகள் இப்போ உங்களுக்காக திறக்கப்படுது. தொடர்ந்து எங்களோட இணையுங்கள். முதலாவதாக எங்களோட இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, தோல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்.
1: மருதுரம்மாவுக்கு வணக்கங்கம்மா.
2: வணக்கம். வணக்கம், வாழ்க நலமுடன்.
1: நாங்க வந்து சித்த வயசு கைப்பக்குவத்துலதான் எல்லாரும் பண்ணுவேன். மருத்துவமனைக்கு அவ்வளவா ரொம்ப அலோபதிய ரொம்ப இது பண்ணிக்கிற மாட்டேன்.
2: நல்லது.
1: ஆனா இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து பிள்ளைங்க எல்லாம் வெளியூர்களுக்கு போறாங்க, வெளியூர்ல போய் படிக்கிறாங்க, இது கல்லூரியில வேலை பாக்குறாங்க, அப்புறம் காலை இதுல வெளியூர்கள வேலை பார்த்து ஹாஸ்டல்ல தங்கி பிள்ளைகளோட நிறைய பழகுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வர்றது ஒருத்தருக்கு வந்துருக்காங்க. நான் ஒரு தடவை மருத்துவமனைக்கு எங்க ஒருத்தருக்கு முடியலன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் டாக்டர்கிட்ட. அப்போ ஏகப்பட்ட பொண்ணுங்க பையங்க வந்திருந்தாங்க. அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருக்கிறவங்க பாதி பேரா இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து என்ன சித்த வைத்தியத்தை என்ன முக்கியமானதை பயன்படுத்துறாங்க? ஏன்னா ரொம்ப நாளா இருக்கிறவங்க ஸ்கின் பாதிப்பு உள்ளவங்க என்ன என்ன விஷயத்தை பயன்படுத்தணும், என்ன மருந்துகளை பயன்படுத்தணும், அப்புறம் என்ன
2: தமிழகத்தினுடைய மிக பழமையான ஒரு பழமொழி வந்து, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய வாஷிங் மிஷின், எல்லா ஆடைகளையும் உள்ளே போட்டு அதை துவைக்கும் போது அழுக்கு வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே சுத்தும் பொழுது இந்த இதனால் வரக்கூடிய பூஞ்சை காளான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆடைகளினுடைய நூல் இடைவெளிகளில் இருந்து தோல் நோயை உருவாக்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய குளியல் அறைகள் வந்து மேற்புறம் சூரிய ஒளி நல்லா வர்ற மாதிரி இருந்தது. அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய சவுக்காரக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சோப்பெல்லாம் வந்து வெயிலில் நல்லா காஞ்சு அந்த ஈரப்பதத்தில் வளரக்கூடிய நுண்ணுயிர்களை தவிர்த்தது. இன்னொன்று, அன்றைய காலகட்டத்தில் நாம் வந்து குளிப்பதற்காக பயன்படுத்திய சீயக்காய், பாசிப்பருப்பு மாவு, கடலை மாவு, சீயக்காய்த்தூள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ நாம் பயன்படுத்துறது இல்லை. முக்கியமாக மதுரை மாநகரினுடைய மிக ஒரு அழகான ஒரு விஷயம் நலுங்குமான்னு சொல்லுவாங்க, மீனாட்சியம்மன் கோவிலில் கிடைக்கும் குளியல் பவுடர், இதெல்லாம் இப்போ நாம் பயன்படுத்துறதே இல்லை. இதில் இருக்கக்கூடிய பல மூலிகைகள் நம்மளுடைய உடல் தோலை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடியது. அடுத்து இன்றைய சூழ்நிலையில் அதுவும் முக்கியமாக இளைய சமுதாயத்திற்கு நிறைய தோல் நோய்கள் வருவதற்கான காரணம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை அவர்கள் மறந்தது. எங்கே பார்த்தாலும் துரித உணவு. ஒரு தெருவுக்குள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு 50 வண்டி இருக்குது துரித உணவு வண்டி. அதில் சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள், இந்த அஜினோமோட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து ரொம்ப கெடுக்குது. அப்போ ஜீரண சக்தி குறையும் பொழுது அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேற்றுவதற்கு நம்ம உடல் ரொம்ப கஷ்டப்படும் போது கண்டிப்பாக அந்த மலக் கழிவுகள் நம் உடலில் தங்கும் பொழுது நமக்கு தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால ஆரோக்கியமான பாரம்பரிய உணவும் நல்ல சுத்தமும் சுகாதாரமும் இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு, முக்கியமாக விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு, இளைஞிகளுக்கு தோல் நோய் வராமல் தடுப்பதற்கு இந்த சுத்தமும் சுகாதாரமும் ஆரோக்கியமான நமது பாரம்பரிய உணவும் மிக முக்கியம்.
0: நேரம் சரியாக 11:10 ஆகுது. நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார். காசிமயன் குருத்ரே.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்விகள் தோல் சம்பந்தப்பட்டது மட்டும்.
3: வணக்கம் சிறப்பந்தனுக்கு. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம், வாழ்க நலமுடன்.
3: வணக்கம்மா. அது காலில் பித்த வெடிப்பு, இடது காலில் பித்த வெடிப்பு, பாலம் பாலமா அந்த கத்தியால் அடுத்த மாதிரி கோடு கோடா இருக்கு அடி பாதத்துல. அதே மாதிரி வெயிலுக்கு வந்து வேர்வு வந்தோன்னா கொஞ்சம் அரிப்பு வருது, உடம்பு முதுகுல எல்லாம் கைகால எல்லாம் வருது.
2: உடம்புல தேமல் இருக்குங்களா ஐயா?
3: தேமல்லாம் இல்ல.
2: சரிங்க, பொதுவாக வேர்வை சுரப்பிகள் வேர்வை வந்து அந்த ஈரப்பதத்தில் வந்து நமக்கு பூஞ்சை காளான்னு சொல்லக்கூடிய இது வந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆவதற்கு அந்த ஒவ்வாமை இந்த மாதிரி காரணங்கள்னால உடல் அரிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து சீயக்காய் பவுடரும்

0: சீயக்காய் தூள், அதுவும் நம்ம அரிசி மாவும் கலந்து உடலுக்கு தேய்த்து குளிச்சிங்க. ஒரு ஒரு நாளைக்கு இருவேளை நம்ம வந்து உடல் குளித்தல் அப்படின்ற செயல் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா கண்டிப்பாக இந்த வேர்வை நாள் வரக்கூடிய அரிப்பை தவிர்க்கலாம். அடுத்து இந்த பித்த வெடிப்பு அப்படிங்கிறது பற்றி கேட்டிங்க. பொதுவாக இந்த பித்த வெடிப்பு வந்து அதிக நேரம் நம்மளுடைய கால்களை ஈரப்பதமான இடங்களில் ஈரத்திலேயே வச்சுருக்கிறதுனால வரக்கூடியது. அடுத்து உடல் வறட்சியினாலேயும் இந்த மாதிரி வரலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல வெதுவெதுப்பான ஒரு வெந்நீரை வந்து வெதுவெதுப்பான தண்ணீரை ஒரு பக்கெட்டில் போட்டு, அது வந்து சில்வர் பாத்திரமாகவோ இரும்பு வாளியாகவோ இருந்தால் மிக நல்லது, பிளாஸ்டிக் வாளியாக இல்லாமல். அதில் ரெண்டு கைப்பிடி கல்லுப்பு போட்டு காலை ஒரு 20 நிமிடங்கள் நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் நல்லா நம்ம நார் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் நார், வெட்டிவேர் நார், இந்த நம்ம சுரை குடுக்கை சொல்லுவாங்கள்ல அந்த நார்லாம், பீர்க்கங்க நார், இதெல்லாம் போட்டு காலை நல்லா கழுவிட்டு நல்லா உலர வச்சுட்டு, சுத்தமான மஞ்சள் பொடியை தேங்காய் எண்ணெயில் குழப்பி போட்டாலோ விளக்கெண்ணெயில் குழப்பி போட்டாலோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் கடைகளில் வந்து சிந்தூராதி லேபம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து கிடைக்கும். அது வெளிப்பூச்சிக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அதை எடுத்து நம்ம போட்டாலும் இந்த பித்த வெடிப்புங்கிறது சீக்கிரம் தீரும். இன்னொன்று, சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பித்த வெடிப்பு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்றதையும் நாம் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நன்றி.
1: ரொம்ப அழகாக அந்த நேயருக்கு தகவல்கள் கொடுத்தீங்கம்மா. இந்த நான் ஏற்கனவே முன்னுரையில் சொன்ன மாதிரி உடம்போட வெளிப்புறத்தில் கண்களால் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா இந்த தோல் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தம்மா. ஆக்சுவலாக அந்த தோளோட முக்கியமான வேலைகள் என்னம்மா?
0: நம்ம உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நம்மளுடைய உள்ளுறுப்புகள், நம்மளுடைய அனாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்கூறு அமைப்பு, எலும்பு கட்டமைப்பு, எலும்புக்குள்ளே எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய நாளங்கள், நாடிகள், நரம்புகள், இவற்றை மேவி இருக்கக்கூடிய தசைப்பகுதிகள், இவை எல்லாத்தையும் வந்து முழுசாக மூடி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமான மிகப்பெரிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா தோல் தான். அப்போ உடல் உள்ளுறுப்புகளின் தசைகளையும் நரம்பு நாடி நாளங்களையும் மெயினான பெரிய ஆர்கன்ஸ் சொல்லுவோம், மெயின் ஆர்கன்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி இருதயம், நுரையீரல், மண்டையோடு, இதுக்கு மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கோட்டை மாதிரி நம்மளுடைய தோல் பகுதி வந்து நம்மளையே பாதுகாக்குது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த தோல் வந்து எந்த மாதிரி நம்ம உடலுக்கு வெளிப்புற கவசமாக இருந்தாலும் உள் உறுப்புகளை பாதுகாக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. அடுத்து நம்மோடு இணைய காத்திருக்கும் நேயர், வருக, வணக்கம்.
2: வணக்கங்க. நான் ஜீவகன் தவுட் சந்தையிலிருந்து பேசுறேங்க.
1: ஐயா சொல்லுங்க, என்ன கேள்விகள் இருக்கு?
2: வரும் வாழ்க வளத்துடன் நலத்துடன் நீடு வாழ்க. ரெண்டு கேள்விமா எனக்கு. ஒண்ணு வந்து தோல்ல இருக்கிற அந்த வேர்வை துவாரம், அது வேர்வை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தானா, உள்ளுக்குள்ள போகுமா? இப்ப என்ன தேய்ச்சி குளிக்கணும்னா தேய்ச்சா உள்ள போகுதுன்னு சொல்றாங்க, அது சரிதானா? ரெண்டாவது கேள்விமா, அந்த தோல் வங்கின்னு வச்சிருக்காங்க, அது எவ்வளவு நாள் இது பாதுகாக்க முடியும், சரியா பொருந்துமா மற்றவங்களுக்கு? இந்த ரெண்டு கேள்விகளுக்கு விடைகள் தாங்கம்மா.
0: வேர்வை சுரப்பிகள் பற்றி கேட்டீங்க, ரொம்ப அருமையான கேள்வி. நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய வியர்வையை முழுமையாக வெளியேற்றக்கூடிய மிக சிறந்த ஒரு நுண்துளை தான். அப்போ தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியது இந்த வியர்வை சுரப்பி. அதோடு இல்லாமல் நாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது அந்த எண்ணெய் வந்து நல்லா உடம்புல, நம்ம உச்சியிலேருந்து உள்ளங்கால், நம்ம பழமொழி ஒன்று இருக்குது, வைத்தியருக்கு கொடுக்குற காசை வாணியருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த எண்ணெயினுடைய தன்மை தோலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் அடைப்புகளையும் நீக்கி நம் தோலினுடைய அடிப்புறம் வரை சுத்தப்படுத்துகிறது. இப்போ வாத நோய்களில் கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவல் அப்படின்றது அந்த வலியை நீக்குவதற்கான மிக முக்கியமான மருத்துவ முறையாக நமது சித்த மருத்துவம் பரிந்துரைக்கிறது. அதுக்காக இந்த தோல் மாற்று சிகிச்சை பற்றி கேட்டீங்க. அதனால் வியர்வை சுரப்பிகள் நம் கழிவுகளை முழுமையாக நீக்குவதற்கு நல்ல ஒரு பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு இறைவனினுடைய அம்சமாக கருதலாம். இந்த தோல் மாற்று சிகிச்சை பற்றி கேட்டீங்க. தோல் மாற்று சிகிச்சை அப்படின்றது வந்து நாம் வந்து தோலை வந்து அவங்க மருத்துவர்கள் மருத்துவமனையில் அதற்கு பக்குவமாக பாதுகாக்கக்கூடிய அறைகளில் வச்சு பாதுகாப்பாங்க. அதே மாதிரி அந்த தோலினுடைய தன்மை அந் நோயாளி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் ஒத்து போகக்கூடிய நிலையாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து நல்ல பயன் தரக்கூடிய சிகிச்சை தான். இன்னைக்கு வந்து பெரிய ஆக்சிடென்ட், விபத்துக்கள், சாலையோர விபத்துக்கள், அதில்

0: எல்லாம் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது முக அமைப்புகள் மாறுது, கை அமைப்புகள் மாறுது, சதைகள் ரொம்ப பிஞ்சு போயிடுது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நமக்கு வந்து இந்த தோல் மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. அது வந்து ஆங்கில மருத்துவரினுடைய அறிவுரைப்படி நாம் வந்து அதை கடைபிடிக்கணும்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை தொடரும். நேயர்களே,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் சரியாக 11:17:10 ஆகுது. தொடர்ந்து இன்னைக்கான கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலையானது தோல் பிரச்சனைகளும் சித்த மருத்துவமும் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நமக்காக பல ஆலோசனைகளையும் தகவல்களையும் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க சித்த மருத்துவர் சுந்தரமீனாள் அவர்கள். இதோ நேரலை தொடருது. அம்மா, என்னோட அடுத்த கேள்வி
0: சொல்லுங்கய்யா,
1: இந்த தோல் பிரச்சனைகளுக்காக என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுதுமா?
0: முக்கியமாக இந்த தோல் பிரச்சனைக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நம்மளுடைய உணவு முறை. வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறாரு, அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து, அற்றால் அளவரின் துன்க அக்துடம்பு பெற்றான் நெடி தூய்க்குமாறு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உண்ணின், மாறுபாடில்லா உண்டி மறுத்துண்ணின் வே ஊறுபாடு இல்லை உயிருக்கு. இந்த குறள்கள் எல்லாமே வள்ளுவர் நமக்கு கொடுத்த மிக அருமையான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம். இன்னைக்கு நாம் இயற்கையான பாரம்பரிய உணவு முறைகளை மறந்ததும், இரண்டாவது ரசாயனம் கலந்த அழகு சாதன பொருட்களையும் சவுக்கார கட்டிகளையும் நாம் பயன்படுத்துவதும், சவுக்கார கட்டினா சோப்பு, நம்ம வந்து நிறைய ரசாயன பொருட்களும் வாசனை திரவியங்களும் கலந்த சோப்புகளை வந்து நாம் அதிகமாக இப்போ பயன்படுத்துகிறோம். இன்னொன்று, ஒவ்வொரு முறையும் மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டு, இன்னொரு வாரம் இன்னொரு பிராண்டு, இந்த மாதிரி வந்து மாற்றி பயன்படுத்துவதும், ஆடைகளை வந்து நான் திரும்ப திரும்ப ஒரு சித்த மருத்துவராக சொல்லுவேன், கையில் துவைச்சி வெயிலில் காய போட்டோம்னா ஆடை தூய்மை அடையும், அதை வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்தோம்னா ஆடை சுத்தமாகாது. அப்போ அதில் இருக்கக்கூடிய பூஞ்சை காளான்களும் நம்மளுடைய வாழ்வியல் முறையும் ரொம்ப முக்கியம். உணவு எப்படியோ, ஆரோக்கியமான வாழ்வு முறை எப்படியோ, அதே மாதிரி வாழ்வியல் முறையும் ரொம்ப முக்கியம். அதோட மன எண்ணங்கள், இன்றைக்கி ரொம்ப டென்ஷன், எங்கே பார்த்தாலும் ஒரு ரோட்டில் போனால் கூட ஒரு சைக்கிள் கேப்பில் ஒரு ஆட்டோவை கொண்டு போயிடணும் அப்படின்னு அவசரப்படுறாங்க. இந்த அவசர கதியான ஒரு வாழ்வியலும் மன கிளர்ச்சி, மன அதிர்ச்சி, ஒரு பயப்படுதல், படப்படுத்தல், அவசரம், இந்த மாதிரியான எதிர்மறை உணர்வுகள் கூட நம்மளுடைய தோலினுடைய ஆரோக்கியத்தை மிகவும் பாதிக்கிறது.
1: வளலை கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சவுக்கார கட்டியான இந்த சோப்பை ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட கிராமங்களில் ஒரு சோப்பு கட்டியை வாங்கி குடும்பம் முழுவதும் நம்ம தேய்ப்போம். அப்போல்லாம் தோல் ஆரோக்கியமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆளுக்கு ஒரு பிராண்டு வச்சுருக்குறோம், அதே குளியலறையில் பயன்படுத்துகிறோம், தனித்தனியாக ரூமில் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட அவல நிலைகளில் இருந்து தோலை எப்படி நம்ம பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சித்த மருத்துவர் சுந்தரமீனாள் அவர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோ நம்மோடு இணைய காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
4: இனியா வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொல்லுங்கள், யார், எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
4: சிறப்பு விருந்தினராகவும் அம்மா அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம். வாழ்க நலமுடன்.
4: வாழ்க வளமுடன். திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
1: சொல்லுங்க, உங்களோட கேள்விகள் என்ன, தொடர்ந்து பேசுங்க.
4: அம்மா, இப்ப வந்து நெத்தியில வந்து திருநீர் வச்சுக்கிறோம் நம்ம அடிக்கடி, வைக்கிறது வந்து இப்ப நெத்தியே வந்து கருப்பாகிருது சில பேத்துக்கு, நெத்தி கருப்பா, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க.
1: நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்து உங்களுக்கான பதில்கள் மருத்துவர் கொடுக்குறாங்க.
0: அன்றைய காலகட்டத்தில் வந்து நாம் வந்து எப்படி திருநீர் தயாரித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, சுத்தமான பசுமாட்டு சாணத்தை எடுத்து அதோடு துளசி

0: இலை, திருநீற்று பச்சிலை, ஓமவல்லி இலை, கஸ்தூரி மஞ்சள், அடுத்து கஸ்தூரி, கோரோசனை, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் இதெல்லாம் கலந்து காய வச்சு நாம் கையில் நல்லா அரைச்சி எடுத்து விபூதியை பயன்படுத்தினோம். அந்த விபூதியில் நமக்கு வந்து எந்த விதமான, ஏன்னா திருநீர் பதிகம் பற்றி நம்ம தேவாரத்து பதிகத்தில் திருநீர் பதிகம் நோய் தீர்க்கும் பதிகமாக நம்ம சைவ சமயம் சொல்லுது இல்லைங்களா. ஸோ திருநீர் என்பது மிக தூய்மையான முறையில் தயாரிக்கப்பட்டால் கண்டிப்பாக நெற்றியில் பூசும்போது தோல் ஒவ்வாமை வரவே வராது. ஆனால் நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான திருநீர் அப்படின்றது ரசாயன பொருட்கள், இந்த சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து தயாரிக்கப்படுறதுனால அந்த மாதிரியான திருநீர் நமக்கு தோல் ஒவ்வாமையை உருவாக்குகிறது. அதனால் திருநீர் பயன்படுத்தும் பொழுது அது தூய்மையான இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட திருநீரா அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து நாம் பயன்படுத்தினால் கண்டிப்பாக திருநீரினால் ஒவ்வாமை வராது.
1: சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவமான அண்டத்தில் உள்ளது

0: அந்த மாதிரியான திருநீர் நமக்கு தோல் ஒவ்வாமையை உருவாக்குகிறது. அதனால் திருநீர் பயன்படுத்தும் பொழுது அது தூய்மையான இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட திருநீரா அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து நாம் பயன்படுத்தினால் கண்டிப்பாக திருநீரினால் ஒவ்வாமை வராது.
1: சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவமான அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறதான். அதாவது நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள்னால தான் மனித உடலோட ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் சீதோஷ நிலைகள்னால தோளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன?
0: பொதுவாக இந்த சீதோஷ நிலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பருவ காலங்கள் பார்த்திங்கன்னா 6 பருவ காலங்கள் வரும். இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம், கார்காலம், மழைக்காலம், பனிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காலங்களில் வந்து நம்மளுடைய வெப்பநிலைகள் மாறுது. ஆனால் நம்மளுடைய உடலினுடைய இயற்கை தன்மை, இறைவன் தந்த மிகப்பெரிய வரம் என்னன்னா சுற்றுச்சூழலினுடைய வெப்பத்திற்கும் குளிர்ச்சிக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் தன்னுடைய உள் வெப்பநிலையையும் குளிர்ச்சி நிலையையும் மாற்றிக்கொள்கிறது. அப்படி இல்லாமல் அதிகமான குளிர்ச்சி, வெயில் இதில் அலையும் பொழுது உலர்தல், வறட்சி தன்மை உண்டாகுதல், வெடித்தல், புண் உண்டாகுதல், அப்புறம் அதிகமான வெயிலில் வந்து ரொம்ப அலையும் பொழுது உடல் கருத்தல், தோல் கருத்தல், இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம உடம்பில் உண்டாகும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் வந்து கொடை எடுத்துக்கலாம், கொடை பிடிச்சிக்கலாம். முக்கியமாக ஆடை, நம்ம இன்றைக்கி வந்து நிறைய சிந்தட்டிக்கு நூல்கள்லாம் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்படி இல்லாமல் பருத்தி ஆடைகள் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி சீதோஷண நிலையால் வரக்கூடியது. அடுத்து உணவு, நம்ம ஒரு 6-12 மாதங்கள் சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு விழாக்களை நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க. அந்த விழாக்கள் வச்சதோடு இல்லாமல் அந்த விழாக்களில் உண்ணக்கூடிய படையல் பொருட்கள், சாமிக்கு படைக்கக்கூடிய பிரசாதங்கள் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலம்னு சொல்லக்கூடிய சித்திரை ஆடிகா இந்த காலங்களெல்லாம் கூழ் காய்ச்சி ஊற்றுறது. அப்போ வெளியில் இருக்க வெயிலுக்கு உடல் பாதிக்கப்படாமல் உடம்பு வந்து குளிர்ச்சி அடைவதற்கு கூழ் காய்ச்சி சாப்பிட்றது. அதே சமயம் நம்ம வந்து புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரணத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் புரட்டாசி காலங்களில். அந்த காலங்களில் வந்து சிறுதானியங்கள், சிறு பயிர்கள், இந்த நவராத்திரின்னு ஒரு விழாவை வச்சு அதில் சிறு பயிர்கள், சிறுதானியங்கள், சித்திர அன்னங்கள்னு சொல்லக்கூடிய அன்னங்களை வந்து நமக்கு கொடுத்து சாமிக்கு கொடுக்குற பிரசாதத்தை நம்மளையும் சாப்பிட வச்சு, நம் உறவுகளையும் சாப்பிட வச்சு நம்மளுடைய ஆரோக்கியத்தை முன்னோர்கள் காப்பாற்றினாங்க. அடுத்து இந்த ஐப்பசி மாதம் கொண்டாடக்கூடிய தீபாவளியை பற்றி நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா அடுத்து வந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அடைமழை காலம்னு சொல்லுவாங்க, பனிக்காலம்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த குளிரை தாங்கக்கூடிய கொழுப்புத்தன்மை, நல்ல கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐப்பசி மாதம் வந்து நம்மளை என்ன பலகாரம் சுட்டு சாப்பிட சொல்லி ஒரு விழாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஐப்பசி தீபாவளி திருவிழாவை முன்னிட்டு நாம் சாப்பிடக்கூடிய எண்ணெயில் சுட்ட பலகாரங்கள், ஏன்னா இன்றைக்கி வந்து முக்குக்கு எல்லா கடையிலையும் வடை கிடைக்கிது. ஆனால் அந்த காலங்களில் இந்த விழாக்களில் மட்டும்தான் நம்ம வந்து பண்டிகைகளில் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டோம். ஸோ அந்த பண்டிகை காலங்கள் தீபாவளியில் சாப்பிட்ற எண்ணெய் பலகாரத்தினுடைய நல்ல கொழுப்பு, நல்ல நெல்ல சுட்டது, நெய்யில் சுட்டது, அந்த கார்த்திகை மார்கழி அந்த பனிக்காலங்களில் நம் உடலில் குளிர்ச்சியால் தாக்கக்கூடிய நோய்களை தவிர்க்கக்கூடிய கொழுப்பு படலத்தை நம் தோளில் உண்டாக்குகிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வாழ்வியல் நலத்திற்காக கொடுக்கப்பட்ட முறைகள். நம்ம முன்னோர்கள் கூட இந்த விழாக்களையும் பண்டிகை காலங்களில் சாப்பிட்ற பிரசாதங்களையும் கூட உடல் ஆரோக்கியத்திற்காக அந்த பருவ காலத்திற்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
1: நம்ம மண்ணை மறக்காமல் மரபு வழியாக நம்ம செய்யப்படக்கூடிய திருவிழாக்களும் தோல் மட்டும் இல்லை, உடல் மட்டும் இல்லை, ஞானம் பெறுவதற்கும் முக்தி பெறுவதற்கும் இந்த சித்த மருத்துவத்தின் வாயிலாக பல உதவிகளை நம்ம பெற காத்திருக்கிறோம். நேயர்களை நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர்.
2: ஹலோ மேம், வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: மதுரையிலிருந்து பேசுறேன் மேம். என் பேர் ஜாங்கா.
1: ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க உங்களோட கேள்விய.
2: இப்போ ஹைப்பர் தைராய்டு இருக்கு, மூஞ்சியை உடம்புக்குள்ள அரிக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? சிந்தால் சோப்பு யூஸ் பண்றோம், இதுக்குன்னு வேற ஏதாவது யூஸ் பண்றதுக்கு இருக்கா?
0: ஹைப்பர் தைராய்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தைராய்டுக்குள்ள மாத்திரையை நீங்கள் கண்டிப்பாக அவங்க உங்களுடைய ஆலோசனை மருத்துவர் ஆலோசனையின்படி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் தைராய்டுக்கு கொடுத்த மாத்திரையை நீங்கள் தவிர்க்கக்கூடாது. அடுத்து இந்த சோப்பு கட்டிகள் எதையும் பயன்படுத்தாமல் அரிசி மாவு, கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு இந்த மாதிரியான இது நம்ம மதுரையில் கிடைக்கக்கூடிய நலுங்குமா,

0: அந்த நலுங்கு மாவை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை போட்டு தேய்ச்சி குளிங்க. அதே மாதிரி செயற்கை நூலிலைகளில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை தவிர்த்துட்டு, நம்ம காட்டன் சாரீஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காட்டன் ஆடைகளை தவிர்த்துருங்க, கட்டிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வெயில் வந்து நம்ம உடம்புல படணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சித்த மருத்துவராக நேயர்கள் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. நாம் வந்து எல்லாருமே நைட்டியை பயன்படுத்துகிறோம். நைட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆடையை பகல் முழுவதும் பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய தோளினுடைய வியர்வை முழுமையாக வெளியேறுவதற்கு நம்மளுடைய பாரம்பரிய ஆடை, சேலை, பாவாடை, தாவணி, இதெல்லாம் வந்து நம்ம உடலினுடைய உள்வெப்பத்தை வெளியில் கடத்தக்கூடிய ஒரு தன்மையோடு நம்ம முன்னோர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆடைகள் அப்படின்றதே நம்மளுடைய உடலினுடைய உள்ளுறுப்புகளையும் தோலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அணிகலனாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படுற மாதிரி ஆடை அமைய வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆடை தயாரிக்கக்கூடிய நூலினுடைய தன்மையும் செயற்கை இலைகளாக இல்லாமல் நல்ல நம்மளுடைய பருத்தி அந்த இலைகளில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள் மிகவும் நன்று.
1: உடைகளை பற்றியும் சலவை கட்டிகளை பற்றியும் ரொம்ப ரொம்ப விளக்கம் கொடுத்தீங்க. இந்த உடை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுமா, அதாவது பீரோலில் எதை எதை வைக்கிறோமோ அதெல்லாம் வைக்காமல் உடம்பையே ஒரு பீரோல் மாதிரி, பீரோ ட்ரெஸ் மாதிரி மேலேருந்து கீழே வரைய ஒரே அங்கேயே போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக அதை டே டைமில் போட்டோம்னா அந்த நைட்டிக்கு பேர் டர்ட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதோ நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர்.
2: அகில இந்திய வானொலிக்கு விராட்டுப்பட்டு பாண்டியராஜ், காலை நேரம் வணக்கம்மா.
1: ஐயா வணக்கங்க ஐயா, சொல்லுங்க.
2: சிறப்பு இருந்தா வணக்கம்மா.
0: வணக்கம், வாழ்க நலமுடன்.
2: நலமுடன் வாழ்கம்மா. ஆமா, இப்ப எல்லாரோடைய தேகமும் கரெக்டா நல்லா துல்லியமா நல்லாவே இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலையோ இல்ல நம்ம சரியான முறையில குளிக்கிற தன்மையோ என்னன்றது தெரியல. ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பத்து பத்து மாதிரி வருது, அது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு, அப்புறம் திரும்பி அது காணாம இருக்கு. இது ஏன் உருவாகுது, இதெல்லாம் வராம இருக்கு என்னலாம்.
1: அப்ப உணவுக்கும் இந்த பத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படிங்கறதா உங்களோட கேள்வி, சரியா? தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சியை, பல தகவல்கள் உங்களுக்கு சித்த மருத்துவர் கொடுக்க காத்திருக்கிறாங்க.
0: இதுக்கு வந்து ஒவ்வாமை, தோல் ஒவ்வாமை அப்படின்னு, தோல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கய்யா. முக்கியமாக நம்மளுடைய சித்த மருத்துவம் நோயணுகா விதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாள் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு, ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறையை வச்சுருக்காங்க. இந்த நாள் இரண்டு அப்படின்றது என்னென்னா, ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழித்தல் உடலுக்கு மிக நல்லது, அந்த உடல் கழிவுகள் நம்ம உடம்பை விட்டு நீங்கணும். வாரம் இரண்டு அப்படின்னு என்னன்னா, வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல். அந்த வைத்தியருக்கு கொடுக்குற காசை வாணியனுக்கு கொடுத்தா நல்லதுன்னு ஒரு பழமொழி உண்டு. ஸோ நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி உச்சி முதல் உள்ளங்கால் வரை நல்லா தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமாவது ஊற வச்சு தேய்ச்சி குளித்தோம். அது குளிக்கிறதும் இந்த சீயக்காய்த்தூள், பாசிப்பருப்பு, அரிசி மாவு, கடலை மாவு இது மாதிரி போட்டு, நலுங்கு மாவு இது மாதிரி போட்டு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து கழிவு, இந்த மாதம் இரண்டுங்கிறது ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை மட்டுமே தாம்பத்திய உறவு எடுத்துக்கொள்வது ஆண்களுக்கான உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு விதியாக நம்ம நோயணுகா விதி சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பேதி கொடுத்தல் அப்படின்னு சொல்ல, முந்தி காலங்கள்லாம் எல்லா ஊர்கள்லையும் ஒரு வைத்தியர் இருப்பார், அவர்கிட்ட நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேதி மருந்து வாங்கி கொடுப்பாங்க. நல்ல பள்ளிக்கூட லீவு விடுமுறை நாட்களில் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு பேதி மருந்தை கொடுத்து நல்லா ஆய்போக வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ குடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, டிவாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் பூச்சிகள்னாலையும் நமக்கு வந்து இந்த ஒவ்வாமை வரலாம். அதுக்காக நம்ம வந்து மலச்சிக்கல் இல்லாமல் நம் உடலை பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. இதனால தான் இந்த உடல் தோல் அலர்ஜி ஒவ்வாமை நமக்கு வருது. அதனால் பேதி செய்வித்தல் அப்படின்றது, மலம் இலக்கி செய்கை அப்படின்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய வயிற்று பகுதியை சுத்தப்படுத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் வருடத்திற்கு ஒரு முறை வாந்தி செய்வித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நிறைய சித்த மருத்துவமனைகளில் சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னு சொன்னால், பஞ்சகர்மா அப்படிங்கிற முறையில் வந்து உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்முறையை செய்வார்கள். அதை வந்து நாம் கொஞ்சம் யோசிக்காமல் நமக்கான ஆரோக்கியத்திற்கான, உடல் நலத்திற்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை போய் அருமையான நல்ல சித்த மருத்துவர்களை அணுகி மருத்துவமனைகளில் பஞ்சகர்மா அப்படிங்கிற சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான தோல் நோய்கள் வருவதை தடுப்பதற்கான முக்கியமான ஒரு நம்மளுடைய

0: வாழ்வியல் முறையாக நாம் இதை எடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பாக இந்த தொடர்ந்து.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் சகோதரிக்கு, சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: தேனிலாம் சொர்ணலதாப்பா.
1: சொல்லுங்கம்மா, சொர்ணலதாம்மா, உங்களோட கேள்விகள் என்ன?
2: அதாவது காலை பாதத்துக்கிட்ட பத்து மாடி இருக்கு.
1: சரி,
2: அதுக்கு என்ன செய்யலாம்?
1: கால்லன்னா கரெக்டா ஒரு இந்த இடம் சொல்லுங்க. இந்த கணுக்கால்ல இருக்கா, கொலுசு போடுற இடத்துல?
2: கணுக்கால்ல இல்ல, இந்த பாதத்துக்கிட்ட.
1: சரி சரி, தொடர்ந்து இணைந்திருங்கம்மா, உங்களுக்கான பதில்களை சித்த மருத்துவர் சுந்தரமீனாள் மேடம் கொடுப்பாங்க.
0: அம்மா வணக்கம், வாழ்க நலமுடன். இந்த பத்து வர்றதுக்கு வந்து நம்ம அதிகமாக இந்த சோப்பு, இன்றைக்கி இருக்க நவீன சோப்பு தூள்கள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதில் காலை ரொம்ப நேரம் வச்சுருக்கிறது, அது வந்து நம்மளுடைய தோலில் ஒவ்வாமையை ஏற்படுத்துறதுனால அந்த மாதிரி பத்துக்கள் வரலாம். இன்னொன்று, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்ன மிக அழகான ஒரு விஷயம், மருதாணி இடுதல். இன்றைக்கி நம்ம கோன் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம், கெமிக்கலை வாங்கி போட்டுட்ருக்கோம், அது இல்லாமல் நல்ல பசுமையாக விளைந்த மருதாணியை எடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து அடிக்கடி கால்களுக்கும் கைகளுக்கும் பூசிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, முக்கியமாக இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பத்து அப்படின்றது பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமானது. ஏன்னா அதிகமாக வந்து பாத்திரம் விளக்குற இடங்களில், துவைக்கிற இடங்களில், நம்ம இன்னொன்று கிராமங்கள்லன்னா நம்ம சேத்துல வயல்காடுகளில் மண்ணுகளில் வேலை பார்க்கும்போது வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை. நல்லா காலை வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பக்கெட்டில் உப்புக்கள் போட்டு வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு காலை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி தொடச்சிட்டு நல்லா தேங்காய் தடவிக்கிட்டேனாலே போதும். அதோட சேர்த்து இந்த துளசி, அடுத்து வேப்பிலை, திருநீற்று பச்சிலை, துணுத்தி பச்சிலைன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் அரைச்சி பூசலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாட்கள். அடுத்து 15 நாட்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக மருதாணி வச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோல் வந்து மிக அழகாக மாறும், உடல் குளிர்ச்சியாக இருக்கும், உடல் வெப்பத்தினால் வரக்கூடிய உலர்தலினால் வரக்கூடிய பற்றுக்களும் நீங்கும்.
1: பொதுவாக குளியல் அப்படிங்கிறதே திறந்த வெளிகளில் தினசரியாக மாலையும் இரவும் நம்ம பண்ணக்கூடிய, காலையும் இரவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி குளியல் அறையில் எண்ணெயை தேய்ச்சோம்னா வழுகி விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்காக எண்ணெய்களை அளவாக பயன்படுத்தி மருத்துவரோட ஆலோசனையின் பேராக குளியல் அறைகளில் உங்களோட குளியல்களை புனிதமாகவே நம்ம நடத்த ஆரம்பிக்கலாம். பாதுகாப்பாக, நிச்சயமாம்மா. அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பயன் அப்படிங்கிறத விட வேற காம்ப்ளிகேஷன்ஸை இன்டியூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த பஞ்சகர்மா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க, அதாவது உடலை சுத்தி பண்ணக்கூடியதான். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி அதற்கான வழிமுறைகளை கேட்டுக்கலாம். வமனம், விரோச்சனம், பஸ்தி, வஸ்தி, ரக்ஷமூச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அதில் அடங்குது. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு திரைப்பாடலுக்கு பின்னாடி சிறப்பு கண்ணாடி மாளிகை நேரலை நிகழ்ச்சி தொடரும். அவர்களை தொடர்ந்து காத்திருங்கள்.

0: நேரம் சரியாக 11:38:26 துளிகளாகுது. தோளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவம் தரக்கூடிய தீர்வுகளை பற்றி இன்றைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நேரலையில் நேயர்களாகிய உங்களுக்கு பல ஆலோசனைகளை நிலைய அரங்கத்திலிருந்து உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார் சித்த மருத்துவர் சுந்தர மீனாள் அவர்கள். இதோ நிகழ்ச்சி மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. அம்மா, நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்க, அதாவது குளியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சலவை கட்டி சொன்னீங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொன்னீங்க. ட்ரெஸ்ஸுக்கு வாஷிங் மிஷினை நீக்கிருங்க அப்படின்னு உறுதியாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க. சூரிய புடம் போட்டு மாதிரி எப்படி மருந்துகளை சித்த மருத்துவத்தில் உருவாக்குவோமோ அதே மாதிரி நம்மளோட உடைகளையும் சூரிய புடம் போட்டு தான் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறீங்கம்மா. வளர்ந்து வரக்கூடிய இந்த கலாச்சார சூழ்நிலையில் நிறைய மறக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிறு தூண்டுதல்களும் இந்த மாதிரி நேரலை நிகழ்ச்சியில் எங்களுக்கு கொடுக்குற ரொம்ப உபயோகரமா இருக்கு. அம்மா, இந்த குளியல் பத்தி சித்த மருத்துவம் என்ன சொல்லுது, எப்ப குளிக்கணும், எப்ப குளிக்க கூடாது, எப்படி குளிக்கணும், எப்படி குளிக்க கூடாது, இதெல்லாம் பத்தி உங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இது தோல் பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் முழு உடம்புக்குமே ஒரு காரணமாக இருக்கும். அதை பத்தி சொல்லுங்கம்மா.
1: பொதுவா குளியல் அப்படின்றது ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம். காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது மிக நலம்.
0: இதை தான் தெய்வீக குளியல்னு சொல்லுவாங்க.
1: தெய்வீக குளியல்.
0: ஓகேம்மா.
1: ஸோ இந்த இந்த குளியல் முறை வந்து நமக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம குளிர்காலங்களில் வந்து வெதுவெதுப்பான நீரில் நம்ம குளிச்சிக்கலாம். நல்ல பனிக்காலங்கள், மார்கழி, தை, அந்த மாதிரி காலங்களில் கொஞ்சம் வெந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுடுநீர், கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக இருக்கிற தண்ணியில் குடிச்சிக்கலாம். அதே சமயம் இந்த மாசி, பங்குனி, சித்திரை அப்படின்னு இந்த கோடை காலங்கள் வர காலங்களில் குளிர்ந்த நீரில் குளிப்பது மிக மிக நல்லது. அதுவும் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடுற தண்ணியில் தான் குளிக்கணும்னு இருக்காங்க. நின்று இருக்க தண்ணியில் கூட குளிக்கக்கூடாது. கிணற்று நீரில் குளிக்கிறது இதெல்லாம் உத்தமம், மத்திமம் அப்படின்னு, அதமம், பிடிச்சி வச்ச தண்ணியில் குளித்தா அதமம்ங்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் வந்து அந்த குளியல் முறை அப்படின்றது காலையில் 6 மணிக்கு முன்னாடி குளிக்கணும். இந்த பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் குளிர்ந்த நீரா, வெந்நீரா, வெதுவெதுப்பான நீரா அப்படின்றத நாம் முடிவு பண்ணிக்கணும். அடுத்து வந்து மாலை, எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இரவு தூங்க போவதற்கு முன்பு கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீரில் குளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா உடல் தூய்மை அடைகிறது, தோல் நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு வேளை இனிமேல் குளிக்க ஆரம்பிச்சிருவோம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவதுமா எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இதில் பொதுவாக நம்ம மதிய வேலைகளில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு வியர்வை வருது, நம்ம அதுவாகவே நம்ம ஒரு என்விரான்மெண்டல் மாறணும்னா சரியாகுது. ஆனால் இரவில் நம்ம எந்த வேலையும் பார்க்காம 8 மணி நேரம் தூங்குகிறோம். ஏம்மா உடம்பு காலையில் எந்திக்கிறப்ப மட்டும் உடல் சூடு அதிகமாக இருக்குது? இதுக்கு ஏதாவது தோஷ நிலைகளில் மாற்றங்கள், இது சார்ந்து சித்த மருத்துவம் என்னம்மா சொல்லுது?
1: அதாவது ஆழ்ந்த உறக்கம் இல்லைன்னா உடல் சூடு அதிகமாகும். தூக்கம் வந்து மனித உயிரினங்களுக்கு கொடுக்கப்பட்ட, இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரம்.

0: தூக்கம் அப்படின்றது. நம்ம வந்து 1-7 மணிக்குள்ளே நம்மளுடைய இரவு உணவை முடிச்சுட்டு 8-8.5 மணி வரைக்கும் காலார நல்லா நடந்துட்டு 9 மணிக்கு படுக்கைக்கு போயிட்டு காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா உடல் சூடு அதிகமாகாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பின்னுறங்கி முன் எழுதல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரிய உதயத்திற்கு முன்பு எழுவதும் சூரிய அஸ்தமானத்திற்கு பின்பு விரைவில் உறங்க செல்வதும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. சித்த மருத்துவத்தில் வாதப்பிட்ட கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நாடிகள் முக்குற்ற நாடிகள் அப்படின்னு சொல்ல 4வது. இதில் வந்து தன்னிலை பிறழும் பொழுது உடல் சூடு ஜாஸ்தியாகும். அப்போ இரவு உணவு ரொம்ப லேட்டாக அதிகமான உணவு, செரிக்காத உணவுகளை சாப்பிட்றது, ரொம்ப நேரம் கழித்து தூங்குறது, இன்றைய காலகட்டத்தில் நிறைய நம்ம அலைபேசிகளை பார்த்துக்கிட்டு முகநூல்களை பார்த்துக்கிட்டு ரொம்ப நாளி கழித்து தூங்குகிறோம். ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் மாற்றணும். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சோம் அப்படின்னோன்னா இந்த காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய உடல் சூடு வராது. எந்திரிச்சதும் உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சிடுறது தோல் நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஒரு நோய் தடுக்கும் விதியாக கூட நம்ம எடுத்துக்கலாம்.
1: உணவுக்கு பின் நம்ம செய்யக்கூடிய இந்த சிறு குறு நடையும் கூட குதூகலமான ஆரோக்கியத்திற்கு நமக்கு வழிவகுக்கும் அப்படின்னாங்க. முதல்லலாம் மொபைல் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னோம்னா லிமிட்டட்ஸான கால்ஸ் வரும். ஆனால் இன்னைக்கு அன்லிமிட்டடுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்ம பேசுகிறோங்கிறத விட பார்வையை இரவு நேரங்களில் அதிகப்படுத்துகிறோம். அதனாலேயும் உடல் சூறுகள் ஏற்படுது அப்படிங்கிறத அம்மா நமக்கு தெளிவாக சொன்னாங்க. நம்மோடு இணைய காத்திருக்கும் நமது நேயர், வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், தொடர்ந்து நீங்கள் பேசுங்க.
2: சரண்யா
1: தேவி, கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் அதிகமா பேசலாமா? சொல்லுங்க உங்களோட கேள்விகள்.
2: அதாவது என்னோட பையனுக்கும் என்னோட அம்மாக்கும் கேட்கணும். என்னோட பையனுக்கு வந்து 4 வயசு ஆகுது. அவனுக்கு என்னன்னா அந்த கை முட்டிலையும் கால் முட்டிலையும் அப்புறம் கழுத்து நெக்லையும் ரொம்ப கருப்பு கருப்பா வருது. அதனால என்ன பிரச்சனை?
1: அவங்க கொஞ்சம் எடை இருப்பாங்களா? வயதுக்கேத்த உயரத்துக்கேத்த எடை இருக்குதா?
2: ஒரு 2 kg கம்மியா தான் இருக்காங்க.
1: ஓகேம்மா, ஓகேம்மா, அடுத்த கேள்வி கேளுங்கம்மா.
2: அடுத்த கேள்வி, அம்மாக்கு வந்து இந்த ஃபேஸ்ல ஃபுல்லாவும் ஃபேஸ்லயும் நெக்லயும் இந்த மருன்னு சொல்லுவாங்கல்ல கருப்பு கருப்பா இருக்கும் அது இருக்கு. அப்புறம் காதுல வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கு. அதுக்கும் என்ன தீர்வுன்னு சொன்ன?
0: அம்மாவோட வயது என்னம்மா?
2: அம்மாக்கு 63 வயசு.
0: இப்ப குழந்தைக்கு வந்து மூட்டுகள் எல்லாம் கருப்பா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள். நாம் கடலை முட்டாயும் தொக்குருண்டையும் சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக மண்ணில் விளையாண்டு கூட தோல் நோய் இல்லாமல் இருந்தோம். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பேக்கெட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் பேர் சொல்ல விரும்பலை, துரித உணவுகள், டப்பாக்களில் அடைக்கப்பட்ட துரித உணவுகள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அந்த ரசாயன பொருட்களினுடைய சேர்க்கை குழந்தைகளினுடைய தோலை கருக்க வைக்குது. அதனால் குழந்தைக்கு முதல்ல ஆரோக்கியமான உணவையும் நல்ல காலை இரவு 2 வேளையும் நல்ல அரிசி மாவு, ஆண் குழந்தையாக இருந்தால் அரிசி மாவு போட்டு தேய்ச்சி குளிக்க வைங்க, பெண் குழந்தையாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் போட்டு தேய்ச்சி குளிக்க வைங்க. இந்த மறு அப்படின்னு சொன்னீங்க அம்மாவுக்கு, அது வந்து பாரம்பரியமாக கூட வரக்கூடிய ஒரு சில பிரச்சனை தான். அம்மாவுடைய பாட்டிக்கோ அம்மாவுடைய அம்மாவுக்கோ பூட்டிக்கோ இந்த மருக்கள் இருந்தால் கூட வயதான காலங்களில் இது வரலாம். பொதுவாக வயதாக வயதாக நம்மளுடைய செல்கள் வந்து கொஞ்சம் டெட் செல்ஸாக இறந்த செல்கள் வந்து ஒரு இடத்துல அது முழுமையாக ஒரு சின்ன மரு மாதிரி வரும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதற்கு மிக சிறந்த எளிமையான மருத்துவம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கும். அதை இலைய பிச்சிங்கன்னா அப்படியே பால் மாதிரி முட்டிக்கிட்டு நிற்கும். அதுக்கு பால் பெருக்கின்னு கூட சொல்லுவாங்க. அந்த இலைய உடைச்சிட்டு அதில் இருக்க பாலை வந்து அந்த மருவில் வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கேட்கும். அடுத்து ஜாதிக்காய், இது அது அம்மான் பச்சரிசி உங்களுக்கு கிடைக்கலனா ஜாதிக்காய் அதை வந்து நல்லா வெந்நீரில் உரசி அந்த மரு மேலே வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போகும். வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வசம்பையும் அது பச்சையாகவே உரசி நம்ம அது மரு மேலே வச்சாலும் அந்த மரு போகும். ஆனால் வசம்பை உள் மருந்தாக பயன்படுத்தும் பொழுது சுட்டு பயன்படுத்தணும், வெளி மருந்தாக பயன்படுத்தும் பொழுது சுட வேண்டிய அவசியம் இல்லை.
1: தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலை தொடரும். நேயர்களே தொடர்ந்து காத்திருங்கள்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல

0: எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: கண்ணாடி மாளிகை சிறப்பு நேரலையில் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு தோல் பிரச்சனைகளும் சித்த மருத்துவமும் குறித்து பல்வேறு இந்த சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட வாழ்வியலோடு இணைந்த இந்த மருத்துவம் தரக்கூடிய பல்வேறு ஆலோசனைகளையும் தகவல்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் சித்த மருத்துவர் சுந்தரமீனாள் அவர்கள். என்னோட அடுத்த கேள்வி, அம்மா, சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது, அதோட சேர்ந்து கொஞ்சம் தயங்குறதும் இந்த பத்தியம்தான். என்ன மாதிரியான பத்திய முறைகள் எந்த மாதிரியான தோல் பிரச்சனைகளை தவிர்க்கும் அல்லது குணமளிக்கும்?
4: அருமையான கேள்வி. நான் வந்து எல்லாருக்கும் இந்த இதை பற்றி சொல்லணும்னு விளக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாக நம்ம மக்கள் வந்து பத்தியம் அப்படின்றத வந்து மருந்துக்கான அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு நோயை தீர்க்கக்கூடிய மருந்திற்கு பத்தியம் தேவையில்லை. ஸோ மருந்துக்கு பத்தியமே இல்லை, நம்ம நோய் வந்து வரக்கூடாது. நோயை தன்னிலைப்படுத்துவதற்கு, நோய் மிகாமல் இருப்பதற்கு, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ முறைகளின் மூலமாக நோய் விரைவில் குணமாவதற்கு தான் பத்தியம், சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு சர்க்கரை நோயாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவர் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இன்சுலினும் போட்டுட்டு அல்வா சாப்பிட்டார்னா என்னாகும்? அவருடைய சர்க்கரை அளவு குறையாது, அதிகமாக தான் ஆகும். முக்கியமாக மற்ற நோய்களை விட தோல் நோய்களுக்கு பத்தியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவினுடைய ஒவ்வாமை தான் முக்கியமாக நோய் வருவதற்கான காரணம். அதை தான் வந்து நம்மளுடைய வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பத்தியம் அப்படின்றது நோயை தீர்ப்பதற்கான, நோயை தன்னிலைப்படுத்துவதற்கு, நோயை வந்து மிகாமல் காப்பதற்கான முக்கியமான ஒரு விஷயம். அதனால் பத்தியம் நோயின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி பத்தியங்களை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம்.
3: நோயின் தீவிரத்திற்குத்தான் பத்தியம், ஆனால் அந்த தோல் நோய் கண்ட அந்த மருத்துவ பயனாளிக்கு இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: என்ன
4: அருமை அருமை, மிக நல்ல ஒரு பாரம்பரிய பழக்கத்தை வந்து நீங்க மதுரை மண்ணின் மைந்தர் ஃபாலோ பண்றீங்க, ரொம்ப நல்லதுங்கய்யா. இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணலாம். குளிர்ந்த நீர் நமக்கு நல்லதுதான். சில நோயாளிகளுக்கு அல்லது குளிர்ந்த நீர் சேராத உடல் தன்மை உள்ளவர்களுக்கு நாம வந்து அந்த பருவ காலத்திற்கு ஏற்ற மாதிரி நீரை மாத்திக்கலாம்.
3: அம்மா, அந்த தோல் நோய்கள்னால மூட்டுக்களும் பாதிக்கப்படுமா, இல்லை வேற ஏதாவது உறுப்புகளுக்கும் இந்த தோல் நோய்களுக்கும் உண்டான சம்பந்தம் ஏதாவது இருக்குதா?
4: பொதுவாக கல்லீரல், வயிறு, குடல் பகுதிகள் தோல் நோய்களோடு மிகவும் சம்பந்தப்பட்டது. அடுத்து காளாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ், இதில் வந்து இந்த நோய் எப்படின்னா மருத்துவத்தில் நல்லா சரியாகும், ஆனால் அந்த நோயாளர் வந்து ஒரு அதிர்ச்சியோ ஒரு பயமோ ஒரு படபடப்போ, இன்றைக்கெல்லாம் ஓவர் டென்ஷன் ஓவர் டென்ஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மீண்டும் அந்த நோய் அவங்களுக்கு வருது. கொஞ்ச நாள் சரியாயிட்டு கூட 6 மாதம் 1 வருஷம் கழித்து கூட, அம்மா எனக்கு திரும்ப இப்படி நோய் இருக்குமா, இந்த மருந்து சாப்பிட்டோம் நம்ம உங்ககிட்ட நல்லாயிடுச்சு இப்போ திரும்ப வந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவங்களுடைய உணவு முறைகள் பார்த்தோம்னா அதில் சில மாற்றங்கள் இருக்கு.
3: அப்படின்னா தோல் நோய்கள் வந்து தொடரக்கூடிய நோய்களா?
4: எல்லா நோய்களும் அப்படி தொடரக்கூடிய நோய்கள் இல்லை, சில நோய்கள் மட்டும். இந்த காளாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸில் வந்து மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
3: ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்கின் அப்படிங்கிறது தான் ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து சொன்னீங்க. அந்த பிரச்சனைகள் வராமல் எப்படி நம்ம வாழ்வியல் முறைகளில் சித்த மருத்துவ அடிப்படையில் தோலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொன்னீங்க. தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு தான் பலரோட ஆசையாக இருக்குது, ஆனால் அதை விட அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இதற்கு வயசு வித்தியாசம் அப்படிங்கிறதே கிடையாதுமா. இந்த தோலை அழகாக வச்சுக்கிறதுக்காக சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கம்மா.
4: முதல்ல உடல்

0: தூய்மை, உடை தூய்மை ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து மனம் மகிழ்ச்சியாக இருத்தல், தியானம், யோகம், தியான பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள்.
1: ஆனால் இது எல்லாமே கஷ்டம்னு நினைக்கிறாங்களே, எப்படிமா?
0: இல்லை, இதுக்காக வந்து 24 மணி நேரமும் நம்மளோடது. அதில் ஒரு 10 நிமிடங்களை நம்மளுடைய உடல் தோல் ஆரோக்கியத்திற்காக நாம் பயன்படுத்த நாம் செலவழிக்கிறதுங்கிறது நமக்கான ஒரு நல்ல விஷயம் தானே. அதனால் ஒரு குறிப்பிட்ட எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சொத்துக்களை தேடினாலும் உடல் நலமாக இருந்தால் தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம தோல் அழகாக இருந்தால் தான் ஒரு பொது இடங்களுக்கு போகும் பொழுது நம்ம வந்து தைரியமாக போய் 4 பேருக்கு நடுவில் நிற்க முடியும். அப்போ நம்மளுடைய உணவு முறைகள், மனம் எல்லாத்தையும் செம்மை. மனமது செம்மையானால் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்குங்கிறாங்க. ஸோ மனசையும் செம்மையாக வச்சுக்கணும். உள்ளமும் உடலும் நலமாக இருந்தால் தோல் நிச்சயமாக நலமாக இருக்கும்.
1: உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் தொடங்கி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம சில நிமிடங்கள் அதற்காக டெடிகேட் பண்ணால் தான் அந்த ஒவ்வொரு உறுப்பு நமக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இத்தனை உறுப்புகளையும் சேர்த்து ஒரு பொக்கிச மாதிரி வச்சுக்கிட்டுருக்கக்கூடிய இந்த தோலுக்கு குளியலும் அது சார்ந்த வாழ்வியல் முறைகளும் ரொம்ப எளிமையானது தான் அப்படிங்கிறத டாக்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மோடு இணைய காத்திருக்கக்கூடிய அன்பான நேயர், வருக வணக்கம். நலமாக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: என்னோட
1: கேள்வி
2: பக்கத்துல குஜராத்ல கொஞ்ச நாள் வேலையில இருந்தாரு.
1: சரி,
2: அம்மா சொன்ன அனைத்தும் பாத்தீங்கன்னா அவருக்கு உடம்பு பூரா பாத்தீங்கன்னா
1: வெள்ளையாயிடுச்சு.
2: ஆனா அவரு எல்லாம் ஆரோக்கியமா சாப்பிடறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு, எல்லாம் போறாரு. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, பிபி இல்ல, சுகர் இல்ல, எதுவுமே இல்ல.
1: சரி,
2: அதை நாங்க குணப்படுத்துறதுக்கு இந்த சித்தாவில என்ன இருக்குன்னு அம்மா சொல்ல சொல்லுங்க.
1: புரிஞ்சது. மருத்துவர் உங்களுக்கான தகவல்கள் கொடுப்பாங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள்.
0: ஐயா வணக்கம். இந்த வெள்ளை அப்படின்றது, உடல் தோல் வெள்ளை அப்படின்றது வந்து வெண்குட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து மக்கள் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இது பரவக்கூடிய நோயோ ஒட்டுண்ணி நோயோ கிடையாது. இந்த வெண்குட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லூகோடர்மாவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம தோலில் தோல் நிறத்தை கொடுக்கக்கூடிய நிறமிகளினுடைய தன்மை தன்னுடைய இயல்புல வந்து மாறி போகிறதுனால. ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த நிறமிகள் இருந்தால் அவங்க வந்து வெள்ளையாக இருப்பாங்க, சிகப்பாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, மாநிறமாக இருப்பாங்க, புது நிறமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிறமிகளினுடைய எண்ணிக்கை குறிப்பிட்ட தோல் பகுதிகளில் மிகவும் குறைந்து போனால் அந்த இடம் இந்த மாதிரி வெள்ளையாயிரும். பொதுவாக இதில் வந்து 3 வகையானது இருக்குது. நம்ம வந்து நல்ல சித்த மருத்துவரை அணுகி அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஆலோசனை கேட்டு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக குணமடைவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். இந்த நோயிலேயே நம்ம சித்தர்கள் சாத்தியம் அசாத்தியம் சொல்லியிருக்காங்க. ஸோ சாத்தியமான வெண்குட்டம் கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் தீரும், அசாத்தியமானது தீர்வது கொஞ்சம் கஷ்டம். இதை வந்து வாழ்க்கையோட வாழ்க்கையாக நம்ம ஏற்றுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய இதே கிடையாது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க அம்மா. அதாவது வந்து இந்த தோள்களை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பல நிமிடங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இளமை அப்படிங்கிறது வந்து பொதுவான உடலுக்கு இந்த தோளை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வயதாகுவதற்கு முன்னாடியே இந்த தோல் வயதாகுது அப்படிங்கிறது இப்போ சமீபமாக சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்புகளாக இருக்குது. தோளினை இளமையாக்கும் காய கற்ப மூலிகைகள் என்னென்னமா இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்களும் கொஞ்சம் அழகாக மாற்றிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையும் இனி அழகாக மாறும் இல்லையா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது காயக்கற்பம் அப்படின்றது வந்து உடம்பு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு சிறப்பு மருத்துவ முறை நமது சித்த மருத்துவத்தில். கற்பத்தை உண்டால் காயம் அழியாது, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உயிருக்கு உறுதியெல்லாம் உடம்பின் பயனேன்னு அவ்வை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காயக்கற்பம் அப்படின்றது தாது கற்பம், மூலிகை கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி காயக்கற்பம் முறைகளையும் நம்ம சித்தர்கள் ரொம்ப அழகாக நிறைய சொல்லியிருக்காங்க.
1: அன்றாட எங்கள் வாழ்வியல்ல என்ன காயக்கற்ப முறைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் இளமையாக இருப்பதற்கு?
0: வள்ளலார் சொன்ன மாதிரி தூதுவளை, கரிசலாங்கண்ணி, அப்புறமேட்டுக்கு கடுக்காய், மிளகு.

0: பிறகு இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை பாரம்பரிய முறைப்படி வறுக்காமல் பொறிக்காமல் ஆவியில் வேக வச்சு அளவறிஞ்சு நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டா, அது மாதிரி தண்ணீர் நீர் அருந்துதல், அதுவே வந்து நீரை குடிக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நீரை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, தண்ணியை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம் உடலுக்கு தேவையான தகுதியான அளவு நீரை வந்து நாம் கரெக்டாக குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய தோல் வந்து இளமையாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து நான் நம்ம நேயர்களுக்காகவே ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கேன். அதில் வந்து உலர்ந்த மகிழம்பூ, கிச்சலி கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு, உலர்ந்த சந்தனத்தூள் ஒரு 100 கிராம் கலந்து அதை வந்து தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னோன்னா தோல் எப்பொழுதும் இளமையாக இருக்கும்.
1: குளியல் குளியல் குளியல் இளமை இளமை இளமை. நம்மளோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, உங்களோட கேள்விகளை ரொம்ப ரத்தின சுருக்கமாக ஒன்னே ஒன்று மட்டும்
2: கேட்டுருங்க.
1: உங்கள் பேர் எங்கேருந்து கூப்பிட்றீங்க சொல்லுங்கள். தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, பரவாயில்ல. அம்மா, பல விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்கம்மா. எப்படி தோலை எப்படி பராமரிக்கலாம், தோலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை எப்படி பராமரிக்கலாம், அந்த உறுப்புகளோட கூட்டு கலவையாக இருக்கக்கூடிய இந்த உயிரை எப்படி பராமரிக்கலாம், இந்த உயிர்னால ஞானம்னு சொல்லக்கூடிய சித்தத்தை எப்படி அடையலாம் அப்படின்னு சித்த வைத்திய முறைகளில் ஒவ்வொரு படிகளில் எங்களுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க. எங்களோட அழைப்பை ஏற்று நிலையத்திற்கு வந்து தோளும் நேயர்களுக்கான தோழமையும் அப்படிங்கிற கருத்தில் எங்களுக்கு நல்ல பல தகவல்களை சித்த வைத்திய முறையில் எங்களுக்கு கொடுத்தீங்கம்மா. தோளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு விளக்கம் அளித்த மருத்துவர் சித்த மருத்துவர் சுந்தர மீனாள் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் சார்பாகவும் பண்பலையின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்மா. தேங்க்யூ ஸோ மச்மா எங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு.
0: நன்றிம்மா, நன்றி.
1: இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான கேள்விகளோடு நானும் இணைஞ்சிருந்தேன். இப்போது நான் விடைபெற்று கொள்ளக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆரோக்கியத்திற்கான விழிப்புணர்ச்சியில் சிறு முயற்சியில் நான் விக்னேஸ்வர்ஜன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு இணைவோம் நேயர்களே.

0: இனி மதியம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் விளையாட்டுத் திறன் கொண்ட இளையோரை கண்டறிந்து உரிய வாய்ப்புகளை வழங்குவதில் கேலோ இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பழங்குடியினர் நலனில் காங்கிரஸ் அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. தவிக நிர்வாகிகள் நாள்தோறும் வசூலில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17

17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 329 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:03.
3: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: நேரம் 12:04. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதியே, இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 04:52 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30, 25:30, 171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கல்வியின் சிறப்பு பற்றி படித்தது பிடித்த மனதை சொல்லலாம் மேம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: எல்லத்தால் போகாது, வெந்தனரால் ஏகாது, வேந்தராலும் சொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவழிய குறைவதாது, கல்விக்கோ மிக அறிவு, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் இல்லத்தை பொருள் இருக்க உலகெல்லாம் உணர்வது ஏனோ, கற்றோர்க்கு சென்ற இடங்கள்லாம் சிறப்பு. வெள்ளத்தாலையும் அழிக்க முடியாது, தண்ணீரையும் அழிக்க முடியாது, நெருப்பாலையும் அழிக்க முடியாது. ஒருவன் கற்ற கல்வியை உள்ளத்தில் இருக்கும் போது எதை கொண்டு அழிக்க முடியாதுங்கிற கருத்து மேம்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு படத்திற்காக. 12:06.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நேரம் 12:10 ஸ்நேகிதியை கேட்டு இருக்கோம். FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
5: வணக்கம் சௌதரி.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மல்லிகா, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: காவலுக்கு கெட்டிக்காரன் பாட்டு போடுங்க.
4: காவலுக்கு கெட்டிக்காரன், சரி. நீங்க எதுல கெட்டிக்காரி? மல்லிகா விட்டா யாருமே இல்லப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லிருப்பாங்கல்ல.
5: பொறுமை, இந்த நிதானத்துலதான் கெட்டிக்காரி. வேற என்ன?
4: பொறுமை நிதானம் அப்படியா?
5: ஆமா,
4: சரி பரவாயில்ல, அதே பொறுமையோட

0: நேரம் 12:17 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கங்களோட நிகழ்ச்சி மதுரையில இருந்து தனலட்சுமி.
0: தனலட்சுமி சந்திரசேகர் சொல்லுங்க, இனிய மதிய வணக்கம், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் மாப்பிள்ளை பாடல் வரி என்னதான் சுகமோ பாடியது இனிப்புக்கு நன்றி நிகழ்ச்சி.
0: எந்த க்வெஸ்டினும் கேட்டுறாதீங்க அப்படின்னு முடிச்சிட்டீங்க. இனிப்புக்கு நன்றி அப்படின்னு எஸ்கேப் ஆகுற மாதிரியே
1: நன்றி
0: உங்களுக்கான பாடல் கேட்டு ரசிக்கலாம் மாப்பிள்ளை படத்திற்காக.

0: ஸோ அந்த சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவங்களோட தொலைபேசி எண் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்காகவே அவங்களோட தொலைபேசி எண் ஒரு முறை. சித்த மருத்துவர் சுந்தர மீனாள் அவங்களோட தொலைபேசி எண் 98 65 60 61 60. மீண்டும் உங்களுக்காக 98 65 60 61 60. தொடர்ந்து பேசலாம் சேகிரி நிகழ்ச்சியில்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம், வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்.
3: ராமேஸ்வரத்துல இருந்து சரோ பேசுறேன்.
2: சரோ ராமேஸ்வரத்துல இருந்து?
3: ஆமா.
2: முழு பெயரே சரோ தானா?
3: சரோமினா.
2: சரோமினா, முதல் முறையா பேசுறீங்களா?
3: ஆமா.
2: சந்தோஷம், தெரியுது. என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: எங்கேயும் காதல் படத்துல இருந்து லோலிதா சாங் படம்.
2: ஓ, பாடுவீங்களா?
3: என்னங்க
2: பாடுவீங்களான்னு
3: கேட்டேன். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது.
2: அப்படிலாம் கேட்டுறாதீங்க, தயவு செஞ்சு பாட்டு போட்டுருங்க அப்படின்றீங்க. சரி, எஸ்கேப் பண்ணிடலாம், பாட்டு கேட்டுருவோமா?
3: ஆ, ஓகே.
2: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் எங்கேயும் காதல் படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: எங்கேயுமே பொதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: என்ன
1: பாட்டு கேட்க போறீங்க?
2: பாட்டு வந்து நானே ராஜா நானே மந்திரிங்கம்மா. அதுல வந்துட்டு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே சம்ம பாட்டுங்கம்மா.
1: சம்ம பாட்டா? சரி, யாரு பாடினது?
2: மனிதருக்கு கொஞ்சமாவது இதா இருக்கும் இல்லைங்கம்மா. ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் நான் என்ன சொல்றது ஏமாத்துட்டனா அவர் எப்படின்னு தெரியல, ஆனா நல்ல ஒரு புரிதல் எனக்குள்ள புரிதல் ஏற்பட்டிருக்கு.
1: ஆனாலும் உங்க முடிவு வந்து கரெக்டா இருக்கும், வீட்டுல எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்க அப்படிதானே?
2: ஒத்துக்கிடுவாங்க. கொஞ்சம் இது பண்ணும்போது நம்ம அதுல இருந்து நிறைய கத்துக்கிறோம், புரிதல் நிறைய கத்துக்கிறோம்.
1: நிச்சயமா நிச்சயமா, அருமை அருமை.
2: ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏமாறும்போது அதுல நிறைய நம்ம கத்துக்கிறோம், நல்ல விஷயங்களை நிறைய கத்துக்கிறோம்.
1: இல்ல, ஏமாறல் அப்படின்றத எடுத்துக்காம அது ஒரு பாடம் நமக்கு.

0: அடுத்த முறை வந்து நம்ம
1: கவனமா எடுத்துக்கலாம், ஒரு படிப்பினையா எடுத்துக்கலாம்.
0: அடுத்த முறை கவனமா இருந்துக்கிற வேண்டியது அவ்வளவுதான்.
1: அடுத்த முறை நாம கவனமா இருக்கலாம்மா, எதுக்குமே நாம ஒரு எந்த ஒரு இதுக்குமே இடம் கொடுக்காம நம்ம கவனமா இருந்துக்கலாம்.
0: சரிங்கம்மா, நன்றி. பாட கேட்டு
1: ஒரு ஐக்கு சொல்லட்டுமாங்கம்மா?
0: சொல்லுங்கம்மா.
1: சோகம் என்பது மேகம் போல சொல்லாமல் ஓடிவிடும், மகிழ்ச்சி என்பது வானம் போல என்றும் நினைத்திருக்கும். நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ வைப்போம்.
0: சூப்பர், அருமை அருமை பாடல் கேட்டுவோம். நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 12:37 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகமலை புதுக்கோட்டையில இருந்து அஜிதா பேசுறேன்.
0: நாகமலை புதுக்கோட்டை.

0: கோட்டையிலேருந்து அஜிதா. மதுரைக்குள்ள தான் பேசுறீங்க, ஆனா பேசுறது சவுண்டு கம்மியா இருக்கே. நல்லதான் பேசுறீங்க. சரி, என்ன பாடம் கேட்க போறீங்க?
1: சிந்து பைரவி படத்துல இருந்து நானூறு காவடிச்சு அந்த பாட்டு.
0: சரி, பாடல் இந்த பாடல் கேட்க என்ன காரணம்?
1: நல்லா இருக்கும் கேட்கறது, ரொம்ப நாளா வேற அதான் கேட்போம். பேசுறதுக்காருக்கே கிடைக்கல, நீ கிடைச்ச எனக்கு பாட்டு கேட்டுக்குருவோம்.
0: கிடைச்சிருச்சு அப்படிதானே?
1: ஒரு வாரம் ட்ரை பண்ணிருக்கேன், கிடைச்சிருச்சு எனக்கு.
0: அப்படியா, ஒரு வாரம் ட்ரை பண்ணி இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அந்த பாடலை உடனே கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: நன்றிமா, உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் 12:44. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனேந்திரன். நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கோமா.
0: சொல்லுங்கம்மா.
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு பூவரசன் படத்துல இருந்து பொட்டு பத்த கீழே ஏட்டி பாரு வேலையே அந்த பாடல்.
0: சரி, கண்டிப்பா கேட்கலாமா?
2: தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: நேரம் 12:50 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. வரக்கூடிய நிறைவான ஸ்நேகிதி வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூரணி பெத்தானிபுரம்.
0: பூரணி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: நன்றிமா
0: உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்குமான இத்தனை நேர்களுக்காகவும்.

के लाल से बवाल से चल पड़े दहाड़ के भारतीय सेना भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த மதிய வேளையில நம்ம அருந்தக்கூடிய அறுசுவை உணவு, ஆரோக்கியமான உணவு, சுவையான உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய மனதிற்கும் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வர்றதுக்குமாக வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல்களும் அது போல் வர இருக்கு. மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ தட்ஸ் ரைட்
3: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: ஒரு மணி 10 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டுக்கிட்டே இருக்கும் வசந்த கானங்கள்.

நம் நாடு படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 1:15 ஆயிட்டிருக்கு. நாம கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம் வசந்த கானங்கள்.

எல்ஆர் ஈஸ்வரியோட வாய்ஸ்ல எம்எஸ் விஸ்வநாதனுடைய மியூசிக்ல அன்பளிப்பு படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 1:18 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுட்டே இருக்கோம் வசந்த கானங்கள்.

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

வசந்த கானங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம இப்போ சமீபமாக முகநூல் பக்கத்தில், ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்மளுடைய மதுரை பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் தினமுமே வந்து ஒரு 3 கேள்விகள் வந்து கேட்குறோம். அதுக்கான பதில்கள் எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் கேட்கப்பட்ட கேள்வி, கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதே போல் காலப்போக்கில் நம்ம மறந்து போன விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். எதிர்பாராத கிளைமேக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்த திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் பதில்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் பதில் கொடுக்காம இருக்கனே அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம பண்பலை பேஜில் வந்து, மதுரை பண்பலையோட பேஜில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பதிலை கொடுத்துருங்க. யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பாடலுக்கு அப்புறமா.

வந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவ

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி ஆர்

ஒரு மணியும் 30 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் நாம் கேட்டுகிட்டே இருக்கும் வசந்த கானங்கள். ஸோ வசந்த கானங்கள் பகுதியில் வந்துட்டு நம்ம முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு கேள்விகள் கேட்கப்படுது, அதுக்கான பதில்கள் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. அந்த வகையில் நேற்று கேட்கப்பட்ட கேள்வி வந்து கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு தேவனூர் ஜோதிலட்சுமி பதில் கொடுத்துருக்காங்க. கேரளாவின் மலையாள மாதமான சிங்கத்தில் ஆவணியில் கொண்டாடப்படக்கூடிய ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு செல்வி திருவோணம் பண்டிகை அப்படின்னு சொல்லி மதுரையிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. திருமோணஸ்தானம் வீரசுந்தரி ஓணம் பண்டிகைன்னு சொல்லியிருக்காங்க. திருநகர் மதுரையிலிருந்து ஜனார்த்தன் ஓணம் பண்டிகைன்னு சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம். ஓகே, இவங்க காலையில் அனுப்பிச்சதுனால இனிய மதிய வணக்கம், ஓணம் பண்டிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கைத்தறி நகர்லேருந்து ஆர் எஸ் துவாரகன் கேள்விக்கான பதில் ஓணம் பண்டிகை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. இனிய வணக்கம் கேஎஸ் கேடிஎம் எம்விஎம் அப்படின்னு அனுப்பிச்சு சிவசுப்பிரமணியன் ஓணம் பண்டிகை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் ஓணம்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஓணம் பண்டிகை தான் அப்படின்னு எண்ணம் சுமதி எமனேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. திருவோணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புராணி சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து ஓணம்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டி அவங்களும் ஓணம் பண்டிகைன்னு அனுப்பிச்சிருக்காங்க. சதீஷ்குமார் ஓணம் பண்டிகைன்னு சொல்லியிருக்காரு. உஷா முத்துராமன் அவங்களும் ஓணம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஓணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தன் அவங்களும் ஓணம்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் பதில் ஓணம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சென்னையிலேருந்து அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் அவங்களும் வந்து ஓணம் பண்டிகை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகுமார் வடிவேல் ராமேஸ்வரம்லேருந்து அவங்களும் ஓணம் பண்டிகைன்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பதில் ஓணம்னு சொல்லியிருக்காங்க. மதுரை பண்பலைக்கு இனிய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியும் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லியும் வெங்கடேஷ் பாபு அனுப்பிச்சிருக்காங்க. குருபரன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓணம் பண்டிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு கூரை நாடு குப்புமோகன் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து ஓணம் பண்டிகைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேட்டிருந்தோம் கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா எது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பதில்கள் கொடுத்துருக்காங்க. எஸ், கொடுத்த பதில் எல்லாமே சரி அப்படின்னே சொல்லலாம். ஓணம் பண்டிகை தான். இந்த ஓணம் பண்டிகை ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் கேரளத்தில் அப்படின்னும் அண்ட் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா, நேற்று முடிஞ்சிருக்கு. அண்ட் இதனால் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து அது எல்லாத்தையுமே சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்த ஸ்டோரி என்ன, எதாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1:37 ஆயிட்டிருக்க வேலையில் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதில் வந்துட்டு முகநூல் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா எது அப்படின்னு சொல்லியும் பதில் எல்லாருமே சரியாக கொடுத்துருந்தாங்க. இதனால வந்துட்டு ஓணம் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு பாரம்பரிய திருவிழாவாகவே வந்துட்டு இது கொண்டாடிட்டு இருக்காங்க. மதத்தை தாண்டி எல்லோராலுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய அறுவடை திருவிழா இது. ஸோ பொதுவாக வந்து ஆவணி சிங்கம்னு சொல்லுவோம். அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் காலத்தில் தான் வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம பார்த்தோம்னா செப்டம்பரில் செலிப்ரேட் பண்ணியிருப்போம், ஒரு வாட்டி வந்து ஆகஸ்ட்டில் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி 2 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் கண்டிப்பாக இந்த விழாவை நம்ம செலிப்ரேட் பண்ணிடுவோம்.

உனதுடைய முக்கியமான புராண கதைன்னு வந்து அதிகமாக சொல்லப்படுறது சொல்லி கேள்விப்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மகாபலி அப்படிங்கிற ரொம்பவே நல்ல ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர், அவரோட ஆட்சியில் மக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம், சமமாக வாழ்ந்தாங்களாம். அப்போ அவர் வந்து அவருடைய புகழ் எல்லா பக்கமே எல்லா இடங்கள்லையும் பரவுன போது மகாபலியுடைய ஆட்சியை சோதிக்க வாமன அவதாரத்தில் விஷ்ணு வந்ததாக புராண கதைகள் சொல்லுது. அந்த வாமனர் வந்து மகாபலி கிட்ட 3 அடி நீளம் கேட்டாராம். மகாபலி உடனே சம்மதிச்சு வாமனர் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. அதில் முதல் அடியில் பூமியை, 2வது அடியில் விண்ணையும் அளக்குறாங்க. 3வது அடிக்கு இடமே இல்லைங்கிறதுனால மகாபலி உடனே தன்னுடைய தலையை வழங்கி கொடுத்துடுறாராம். அவருடைய இந்த பக்தி அதோட தியாகத்தை ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு விஷ்ணு வந்து வருடத்துக்கு ஒரு முறை மகாபலியாக தன்னை மக்கள்கிட்ட வந்து சேர்க்கக்கூடிய விதமாக நான் வந்து மக்களை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு வரம் வந்து கொடுக்குறாரு. அதை தான் வந்து மகாபலி மன்னரை வரவேற்கக்கூடிய நாளாக வந்து ஓணம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 10 நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஓணம் அப்படிங்கிறது வந்துட்டு 10 நாளாக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது, அத்தம் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி திருவோணம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூக்களால் வந்து பூக்கோலம் வந்து போடுவாங்க. ஃபஸ்ட்டு நாள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி ஓணமான லாஸ்ட் டே வந்து நல்ல பெரிய பூக்கோலமாக வந்து போட்டு ரொம்ப அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதில் ஓணமில் வந்து பூக்கள், அதே போல் ட்ரெஸ்ஸஸ் அந்த உடை, அதை தாண்டி வந்துட்டு சாப்பாடு, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓணம் சத்தியான்னு சொல்லுவோம் இல்லையா. வாழையிலையில் வந்து பல விதமான சைவ உணவுகள் எல்லாமே வந்து பரிமாறப்படும். அது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணக்கூடியது. அண்ட் அதே போல் கசவு சேலை, கேரள சேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கசவு நூல்கள் வந்துட்டு செய்யப்பட்ட ஆடைகளை வந்து உடுத்துவாங்க. அதே போல் ஓணத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒற்றுமை, சமத்துவம், மகிழ்ச்சி, குடும்ப உறவு, இயற்கை, விவசாயம், இந்த வளங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவிழா அது. ரொம்ப அழகாகவே வந்துட்டு கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நிறைய இடங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் எல்லாம் போக, நேற்று ரொம்ப சிறப்பாகவே இந்த விழா வந்து நிறைவும் அடைஞ்சிருந்தது. இதுக்கான பதில்கள் கொடுத்துருந்த எல்லாருக்கும் திரும்ப ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

ஒரு மணி 43 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில வசந்த காரணங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். முகநூல் பக்கத்துல நேத்து ஃபேஸ்புக் பேஜ்ல கேட்ட கேள்விக்கான பதில்களையும், அடுத்தா வந்து காலப்போக்கில் நம்ம மறந்து போன விளையாட்டு எது அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தோம். என்னப்பா காலப்போக்கில் எங்க இப்பெல்லாம் விளையாடுறக்கே நிறைய பேர் மறந்து போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு காணாமே போயிடுச்சு. விளையாடுறதுக்கு சொல்லியும் தர்றதில்ல, விளையாடுறதும் இல்லைங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படி யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட்லூம் சிட்டிலேருந்து RS திவாகரன், பிளேயிங் வித் அ பீஸ் ஆஃப் சீட். ஆஹா, ராஜா ராணி போலீஸ் திருடன் கேம் வந்துட்டு நம்ம விளையாடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து கிட்டி புல், பம்பரம், ஓடி பிடிச்சி விளையாடுறது, பாண்டி ஆட்டம், இன்னும் நிறையவே இருக்குங்க, எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி BS ஜனார்த்தன் திருநகர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க மதுரையிலேருந்து. இனிய வணக்கம், ஆடுபுலி ஆட்டம், கிளியன் தட்டு, கில்லி, இன்னும் சில அப்படின்னு சொல்லி கடம் போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல் ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு NM சுமதி அவங்களும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. யமனீஸ்வரம்லேருந்து, பரமக்குடி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அன்பான அழகான வணக்கங்கள், கல்லா மன்னா, கண்ணாமூச்சி, திருடன் போர்லேஸ், இந்த மாதிரியான நிறைய விளையாட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அன்பு ராணி. அதை தொடர்ந்து ஸ்னேகன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய விளையாட்டுகள் இன்றைக்கி மறந்து போயிடுச்சு, அதிகமாக நான் இன்றைக்கி பார்க்காதது எங்கள் ஏரியாவில் கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அனந்தையன் அவங்களும் வந்துட்டு தெர் ஆர் சோ மெனி, நிறையா இருக்குங்க, பல்லாங்குழி, லேமு, ஸ்கிப்பிங்கு, ஹைடன்ஸுக்கு, கோலி, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் மறந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சிவசுப்பிரமணியன், இனிய காலை வணக்கம் மயிலாடுதுறையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, குத்தாலம் அந்த ஏரியாவிலேருந்து நான் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் நம்ம மறந்து போன விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டி புல், பளிங்கி, அதே போல் கண்ணாமூச்சி, கண்ணை துணியால் கட்டிட்டு விளையாடுற கண்ணாமூச்சி, அதை இன்னைக்கு பார்க்கவே முடியறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லாங்குழி அதுவுமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்ததாக LSS சங்கரலிங்கம் மதுரையிலேருந்து, உப்பு மூட்டை தூக்கி விளையாடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய இடங்கள் அதெல்லாம் பார்க்கவே முடியறதில்லை இல்லைங்க. அடுத்ததாக வந்து வட்டக்கோடிலேருந்து கிளித்தட்டு கொடியெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை பேசாலையிலிருந்து கிறிஸ்டி அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், ஓகே, ரீசண்டாக வந்து இந்த பைசைக்கிள் விளையாட்டு, சைக்கிள் ஓட்டி விளையாடுறது அப்படிங்கிறது பசங்க விளையாடுறது பார்க்கவே முடியலன்னு சொல்லி மதுரை சோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல் அவங்க வந்து ஹைடன்சிக் தான், அதுதான் வந்து இன்றைக்கி அதிகமாக பார்க்க முடியறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. சடுகுடு, கிட்டி புல், இதெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டி புல், கோழி குண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து அனுப்பிச்சிருக்காங்க சென்னையிலேருந்து. சுகுமாரன் வடிவேல் அவங்களும் வந்துட்டு நிறைய வந்து இந்த பேப்பர் வச்சு விளையாடுற பேப்பர் பிளேயிங் இதெல்லாமே வந்து நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சிக்கன் போம்பு அது விளையாடுவோம், அதையுமே வந்து இப்போ மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லா மன்னா, கிட்டி புல், கோழி குண்டு அப்படின்னு சொல்லிட்டு குருபரன் அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வணக்கம், மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன், ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சு, அந்த விளையாட்டவே இன்றைக்கி பார்க்கவே முடியலைங்க, அதெல்லாம் வந்து நிஜமாலுமே இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அஸ்வின் அவங்க வந்து பல்லாங்குழி, ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சு, அப்புறமா அக்கா கிளி, அந்த விளையாட்டு, கண்ணாம்பூச்சி ரேரி, கண்டுபிடி யாரு, அதெல்லாமே காணும் அப்படின்னு சொல்லி அவினியாபுரம் மதுரையிலேருந்து கல்யாணி சரவணன் அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்தோணிராஜ் அவங்களும் வந்து சென்னையிலேருந்து பம்பரம், கோழிக்குண்டு, இதெல்லாமே வந்து இன்றைக்கி காணாமல் போன விளையாட்டுகளாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ், இன்றைக்கி நிறைய விளையாட்டுகள் நிஜமாலுமே காணாமல் தான் போயிடுச்சு இல்லைங்க. குழந்தைங்களாம் விளையாடுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களில் வந்து விளையாடுறதுக்கே வந்துட்டு டைம் இல்லைப்பா, நாங்கள் வந்து நிறைய அடுத்தடுத்து எங்களை கமிட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இதுலேயே இருக்காங்க. ஸோ அதிகப்படியாக வந்து குழந்தைகள் விளையாடணும், குழந்தைகள் மட்டும்தான் விளையாடணும்னு இல்லை, பெரியவங்களும் டைம் கிடைக்கும்போது அவங்க கூட விளையாடலாம். விளையாட்டு அப்படிங்கிறது நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுறதோட மனசை ரொம்ப திருப்தியாகவும் நிறைவாகவும் வச்சுருக்கோம். இது வரைக்கும் விளையாடுறது ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா விளையாடி பாருங்கள்.

ஒரு மணி 52 நிமிடம் ஆயிட்டிருக்க வெளியில வசந்த கானம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில நேத்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ண கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அதை வந்துட்டு யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்கன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது எதிர்பாராத கிளைமேக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்த திரைப்படம் எதுங்கிற கேள்வி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேவனூர்லேருந்து ஜோதிலக்ஷ்மி, மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தளபதி படத்தில் அது வந்துட்டு எதிர்பாராத திருப்பமாக மம்முட்டி உயிரை விடுறதா காட்டப்பட்டிருக்கும், அதை எனக்கு வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் வந்து நண்பன் திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அந்த படத்தில் எதிர்பாராத கிளைமேக்ஸ்னால் அந்த குழந்தையோட உண்மையான அம்மா கிட்டவே குழந்தையை விட்டுட்டு போகிற வளர்ப்பு தாய் அந்த விஷயம்தான் சொல்லி சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல், நாடோடி மன்னன் அந்த படம் வந்துட்டு எனக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மணிகண்டன் அவங்களும் சசிகுமார் நடித்த நாடோடிகள் திரைப்படம் அப்படின்னு சொல்லி என்எம் சுமதி எம்மனேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. மௌன கீதங்கள் அப்படின்னு சொல்லி பி எஸ் ஜனார்த்தன் திருநகர் மதுரையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நீலவானம் திரைப்படத்தின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை பேசலையிலிருந்து அப்படின்னு சொல்லி கிறிஸ்டி அனுப்பிச்சிருக்காங்க. கைத்தறி நகர் ஆர் எஸ் துவாகரன் அவங்க வந்துட்டு விஜய் நடித்த காவலன் திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்லி நல்ல பெருமாள் அனுப்பிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் அதுலேயும் அந்த டிக் டிக் டிக்னு ஒரு படம் வந்ததுங்க, அது தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அன்புராணி சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சஹானா புது வசந்தம்னு சொல்லியிருக்காங்க. ஜீவன் பரத் நடித்த காதல் திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி பாசமலர் படம் தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. வணக்கம், மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன், எனக்கு வந்து தனி ஒருவன் படத்தோட கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்காத மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்துட்டு வலங்கைமான் ஆட்டோதுரை

அவங்க வந்து 2000 ஆம் ஆண்டில் வெளிவந்த காதல் அப்படிங்கிற படம் தான் அப்படின்னு சொல்லி திருவாரூர் மாவட்டம்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏழையின் சிரிப்பில் படத்தில் கிளைமேக்ஸ் பிரபுதேவாவோட ஜோடி மாறுறது அப்படி, அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மதுரை அனுப்ப நடி குருபரன் அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் எதிர்பார்க்காத மாதிரி அந்த கிளைமேக்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கலை துரைராஜன் பழைய படமா புதுப்படமாங்கிறது சொல்லாமல் விட்டுட்டீங்களேப்பா, நான் சொல்லியிருந்தா போட்டிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி க்வெஷ்சன் மார்க்லேயே இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேள்வியை பார்த்ததும் பழைய படத்தில் ஒன்று புது படத்தில் ஒன்றுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களே, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். அந்தோணி ராஜ சென்னையிலிருந்து 1967 ஆம் வருடம் வெளிவந்த அதே கண்கள் திரைப்படம். இந்த படத்தை வந்துட்டு யாருமே எதிர்பாராத ஒருவரை வந்து வில்லனா கிளைமேக்ஸ்ல காமிப்பாங்க, அதுதாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பருங்க, எல்லாரும் பயங்கரமான படங்களுடைய கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி எதிர்பார்க்காம அமைஞ்சிருந்தது அப்படிங்கறத அனுப்பிச்சிருந்தீங்க, எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஓகே, இதே போல நாளைக்கும் 3 கேள்வி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஃபேஸ்புக் பேஜ்ல, நாங்கள் ஆல்ரெடி போஸ்டும் போட்டிருக்கோம், நீங்க அதுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். என்னென்ன கேள்வி அப்படிங்கறத ஒரு தடவை நான் வந்து ஞாபகப்படுத்திடுறேன். திருக்குறள்ல எந்த அதிகாரம் 2 முறை வருது, திருக்குறள்ல எந்த அதிகாரம் 2 முறை வருது அப்படின்னும், அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சின்ன வயசு தோழன் இல்லை தோழி இருப்பாங்கல்ல, அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் 3வதா, நீங்கள் பார்த்து பயந்த தமிழ் திகில் திரைப்படம் எது? இந்த 3 கேள்வியுமே வந்து நம்மளுடைய மதுரை பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, நீங்கள் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து பதில்களை கொடுங்க. நாளைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களோ உங்களுடைய பெயர்கள் வந்து படிக்கப்படும். ஸோ திருக்குறளில் எந்த அதிகாரம் 2 முறை வருது, இதுதானா இதோ இப்போவே போட்டுறேன் அப்படின்னாலும் உடனே போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சின்ன வயசு தோழன் தோழியோட பேர் என்ன, நீங்கள் பார்த்து பயந்த தமிழ் திகில் திரைப்படம் எது, இதுக்கான பதில நாளைக்கு யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதோட வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. மறுபடியும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நாளைக்கு மதியம் 1 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாய் இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வைபான சாங்ஸ் கேட்கலாம் துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில். டான்ஸ் ஆட ரெடியா இருக்கீங்களா? அதுக்கேத்த பாடல்களை தரப்போறது நான் சுமையா. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல துள்ளல் தளம் தான் கேட்டுட்ருக்கோம். நேரம் 2:01. இசைக்கும் பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
0: திப்பு வாய்ஸ்ல சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சாமி திரைப்படத்திலிருந்து

36 நொடிகள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இது துள்ளல் தாளம். இசைக்கும் அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையில தான் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வில்லன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:13. பாடலை பாடியவர்கள் கமல்ஹாசன், சத்யன், VNB, பரத்வாஜ் இசையில வசூல் ராஜா MBBS திரைப்படத்திற்கான பாடல் இதோ.

நேரம் 2:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல துள்ளல் தாளம். இசைக்கும் அடுத்த பாடல் பரத்வாஜ் இசையில தான் கேட்க போறோம். ஜே ஜே திரைப்படத்திற்காக

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இசைக்கும் அடுத்த பாடல் சுயம்வரம் திரைப்படத்திற்காக. பாடலை பாடியவர் பிரபுதேவா. வித்யாசாகர் இசையில தான் பாடல் கேட்க போறோம். இலக்கியன் வரிகளில்
2: தாம் தரிக்கிட்ட ஜம் அவங்கிட்ட ஜும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 2:31. தளம் தான் கேட்டு இருக்கீங்க. இசைக்கும் அடுத்த பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் குரலில் இதோ வைரமுத்து வரிகளோடு பரத்வாஜ் இசையில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணாள
2: சென்றேன்.

0: வைரமுத்து வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார் இசையில துல்லாத மனமும் தொல்லும் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:43. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல துள்ளல் தாளம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தளம் நிகழ்ச்சியில் அடுத்து இசைக்கும் பாடல் 1-3 திரைப்படத்திற்காக தேவா இசை மற்றும் வரிகளோடு பாடல் வருகிறது. இதோ
5: தூக்கி போடு கோபத்தை, தாபத்தை, கள்ளத்தை, கபடத்தை, அச்சத்தை, மிச்சத்தை.
6: அப்பாலிக்கா
7: சாந்தம்மா,
6: அப்பாலிக்கா
8: கஞ்சி வரம் போவோம், காமாட்சிய பாப்போம்.
6: எப்படிடா?
7: நான் பாப்பேன்,
6: அப்ப போவோம்.
8: கஞ்சி வரம் போவோம், காமாட்சிய பாப்போம். பொருள் கொடுத்து அருள் வேண்டிடுவோம், அவ அருளவச்ச

0: போங்க இருக்கு.
1: காஞ்சிபுரம் போவோம், காமாட்சிய பாப்போம்.

அற்புதம். தனி மனிதனுக்கு உணவில்லைன்னா ஜகத்தை அழிக்க சொன்ன அவ பட்டினியா இருந்த போது

0: நன்னா இருக்கே.
1: கொக்கா லங்கா குருவி லங்கா மங்கா சோப் ராணி பட்ட முத்தாப்பு முருங்க சோப் கலகல வெந்தயம் வாசன படிதாசன.

0: சின்னபட்சை பொருள் சேர்த்திடுவோம், இருக்க சின்னதா வீடு ஒன்று வேண்டுவோம், பறக்க பெரியதா காரு ஒன்று வேண்டுவோம், குறையாத பணம் வேண்டுவோம்.
1: பகமாயே

நேரம் 2:48 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz தொழில் தாளம். பாண்டவர் பூமி திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம். பவிஜா வரிகளோடு பரத்வாஜ் இசையில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது துள்ளல் தளம். நிகழ்ச்சியை வழங்கியது சுமையா. இசைக்கும் நிறைவான பாடலுடன் விடைபெறுகிறது துள்ளல் தாளம்.

அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், உப்பாசி, சென்கொன்னா ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாழ்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவான மழையின் அளவு 5 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, மாம்பழத்துறையாறு, ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடா அணை, முள்ளங்கினாவிள்ளை, தேனி மாவட்டம் பெரியார், கொளச்சல், இரண்யேல், ஊத்து, சித்தாறு, வட்டானம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தீர்த்தாண்டநத்தம், மயிலாடி, மிமிசல், சூரலக்கோடு, பாலமூர், தொண்டி, கோழிப்போர் விலை, சிவலோகம், முக்கூடல் அணை, குண்டார் அணை, கெளவரப்பள்ளி அணை, கருப்பாநதி அணை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கடலூர் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றி. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதியன்றும் 30, 31 ஆகிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 29.3 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலை

0: 13.7 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 31 தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பகுதி.
1: நேரம் 3 மணி. தொடர்ந்து செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள ராணுவ பீரங்கிகள் பராமரிப்பு வளாகத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த எதிர்காலத்திற்கு ஏற்ற திட்டங்களை உருவாக்கி சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜப்பானுடனான தொழில்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய இந்தியர்களை கண்டறிய அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் தேனீர் இடைவேளையின் போது 8 விக்கெட் இழப்பிற்கு 383 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 3:03. தொடர்வது NCERT விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இதுவரை NCERT விளம்பரதாரர் வழங்கிய நிகழ்ச்சி கேட்டோம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: மூன்று மணி 33 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில மெல்ல வரும் பாட்டு கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: 3:40 ஆயிற்றுக்கு வெளியில மெல்ல வரும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டு சிலரை நினைவுபடுத்துறதுக்காக மட்டும் இல்லைங்க, சில சமயங்கள்ல இதெல்லாம் வேணாம் இல்லன்னு மறக்கிறதுக்காக கூட கேட்க ஆரம்பிக்கலாம்.

3:45 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். முன்னாடி காலத்துலலாம் நமக்கு விருப்பமானவங்கள்கிட்டயோ இல்லை ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்தணும், நம்ம எந்த இடத்துல அந்த செய்தி சரியாக போய் சேரணுமோ அங்கே போய் சேரணும் அப்படின்னா பறவைகள் எல்லாம் தூது அனுப்புனதுன்னு கேள்விப்பட்டிருப்போம், கடிதங்கள் அனுப்புனதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்றைக்குமே நம்மளுடைய நினைவை விட்டு நீங்காத ஒரு விஷயம்னா பாடல்களை தூதாக அனுப்புறது. இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருந்துக்கிட்டு தானே இருக்குது.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: 3:52 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில மெல்ல வரும் பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோம். வரங்கள் கொடுக்கறது எல்லாத்துக்கும் மீறின சக்தின்னு நமக்கு தெரிஞ்சாலும், சில சமயங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடி தெரியற தேவதையா கூட அது இருக்கலாம்ல.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 3:39 எல்லாம் தாண்டி நம்ம 3:59 நெருங்கக்கூடிய வேலையில வந்துட்டோம். எஸ் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. மீண்டும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நாளைக்கு மதியம் கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.
4: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
5: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
4: அதுக்காக 8 வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
5: அதுக்கு என்னமா பண்றது?
4: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
5: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
4: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
5: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
4: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
5: அதுக்கு
4: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
5: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, நேரம் 4:01. இனிதே சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல நம்ம என்ன விளையாட காத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஹம்ப் பண்ணி தான் விளையாட போறோம். சரிதானே? இன்னைக்கு உங்க கூட விளையாட நாங்க 3 பேர் காத்துக்கிட்டே இருக்கோம். சுமையா,
2: சிவசங்கரி
1: மற்றும்
3: நிவ்யா.
1: ஆமா, நேர்களும் விருப்பமா இருப்பாங்க
2: கண்டிப்பா.
1: 25:30, 25:30, 71 ஆகிய எண்களை தொட்டு அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் நம்ம கூட விளையாட நேர்களும் காத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா?
4: கண்டிப்பா. முதல்ல அதுக்கு முன்னாடி அந்த கேமை பத்தி கொஞ்சம் விளக்கிறீங்களே சுமையா.
3: ஆமா சுமையா, ஏன்னா நீங்க ஹம்பிங் அப்படின்னு, நான் ஜம்பிங் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ஹம்பிங்?
1: ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு பாடல் இதை கொடுப்போம், அதுல வந்து அந்த மாதிரி அவங்க பாடியிருப்பாங்க. நம்ம பாட போறதில்ல,
4: சுமையா
3: நிவ்யா அண்ட் சிவசங்கரி
1: நினைக்கிறேன். பேச யாரு காத்துட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். நேரம் 4:02:30
3: வந்திருக்கிற நேயர் பேரு?
5: மதுரையிலிருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யா,
3: முதல் நேயரே அப்படி ஐஸ்வர்யமா வந்திருக்கீங்களே, சொல்லுங்க.
4: கொஞ்சம் சத்தமா பேசலாம் ஐஸ்வர்யா, இப்ப உங்களுக்கான ஹம்மிங்க போட்டலாமா?
5: ஓகே,
4: கேட்கலாம்.
1: கேட்டீங்களா?
4: எந்த படத்துல இருந்து என்ன பாடல்?
1: அவங்க வந்து அடுத்து பாடலே பாடிட்டாங்க, சந்தோஷம். ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னு தெரியுமா? நம்ம நேர்களை அடுத்து பாட்டு பாடுங்கன்னு சொன்னா பாட்டு பாட
4: மாட்டாங்க.
1: நம்ம வந்து எந்த கேள்வியை கேட்கறோமோ அதுக்கு மாத்தி தான் செய்வாங்க.
3: ஏ, ஐஸ்வர்யாக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கேட்டதான் அப்படி டப்புனு புடிச்சிட்டு வந்து
4: ஹம்மிங்ல இருந்து அப்படியே பாடலும் சேர்த்து நமக்காக பாடி இருக்கிறாங்க. நிலையத்தில் இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்?
3: அடுத்த நேயர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் தெளிவாக நான் பாடி யாரு கேக்குறது, வரவங்க எல்லாம் அப்படியே கிளம்பிடுவாங்கம்மா. இல்ல, நம்ம லிசனர்ஸ், நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து பயங்கர ஸ்மார்ட். நம்ம அப்படி பிளே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹம்மிங்க அவங்களும் அப்படி சூப்பரா வந்து ஹம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
5: 25:30, 25:30, 25
1: விட்டா இந்த பாடலே பாடிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பாடல் இல்லைங்க.
5: ஆமா மேடம்.
1: ஐயா, இப்படிதான் ஆரம்பமாகுது. நான் எப்படி உங்களுக்கு ஹைப் கொடுத்தேன்?
5: இன்னொரு வாட்டி போடுங்க.
1: வாழ்த்துக்கள்
3: உங்க முயற்சிக்கே வாழ்த்துக்கள். சிறப்பு. நம்ம வந்து ஷோவே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அப்படியே போயிட்டு இருக்குங்கறனால
1: அவங்களே போட்டுருவோமா எல்லாருக்கும்?
3: இல்ல, அடுத்த நேயர் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க வேற டியூன் போடுங்க.
4: நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வருக, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
4: உங்க இணைப்பு விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தெளிவா பேச முடியுமா?
5: இப்ப நல்லா கேக்குதா?
4: நல்லா கேக்குதுங்க. வணக்கம், உங்க பேரு?
5: காளீஸ்வரி, மதுரை.

0: காளீஸ்வரி மதுரை, உங்களுக்கான ஹம்மிங் கேட்டலாமா?
1: இப்ப நீங்க ஹம்மிங் போட்டனா ஹம்மிங் மட்டும் பாடணுமா மேடம்?
0: ஹம்மிங் பாடலாம், விருப்பப்பட்டா பாட்டே பாடலாம்.
1: ஓகே,
2: நாங்க வந்து பண்பலையில இருந்து குடுக்கற பாடலை நாங்க கட் பண்ணிடுவோம், நீங்களே பாடிட்டாலும் ஓகே தான்.
0: உங்களுக்கான ஹம்மிங் இது.
2: கேட்டிங்களாமா?
1: ஆ, கேட்டாச்சு.
0: ம், பாடுங்க.
3: சிறப்புங்க, பயங்கரமா பாடி மூச்செல்லாம் விட ஆரம்பிச்சிட்டீங்களே ஒரு சைட்ல. ஏம்மா பிரெத் கண்ட்ரோல் பண்ணி பாட வேணாமா, இப்படியா குடுப்பீங்கிற மாதிரி. பட் எனிவேஸ், வாழ்த்துக்கள், நன்றி, நல்ல முயற்சிங்க. அவங்க இங்க ஆளைய காணும் போல நேயர.
2: ஆமா, காற்று வாங்கி கொண்டு வருகிறேன்
0: போயிட்டு
2: இருக்காங்க. ரசித்துக் கொண்டு இருப்பது ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலத்துல வயபா போய்கிட்டே இருக்கு. அடுத்து யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: மதுரை பில்லாபுரம் மீனாட்சியில இருந்து ஈஸ்வர்லால்.
2: ஐயா, பாட தயாரா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நிலையத்தில் அனைவரும் சுகம். இதோ உங்களுக்காக ஒலிக்கிச்சு.

0: இன்னொரு முறை அவர்களுக்காக.
1: ஐயா கேட்டீங்களா?
0: இருமல் சொன்னா நம்பியார் மாதிரி சிரிக்கிறீங்களே,
1: என்ன ஒரு
0: வில்லத்தனம்.
1: முயற்சி பண்ணுங்க, நல்லா
0: முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கு.
2: எங்களுக்குமே
1: வந்து மகிழ்ச்சி தான். நன்றி அழைத்ததற்கு.
3: நேரம் 4:08 கேட்ட ரசித்துக் கொண்டிருப்பது அட்டக்கலம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸ்ல அட்டக்கலம் தான் விளையாண்டுகிட்டே இருக்கும்.
0: ஆமா,
3: எப்படி போயிட்டு இருக்கு?
0: அப்படியே நம்ம அந்த ஹம்மிங்க போட நேயர்கள்லாம் பாட ஒரே கூத்தா இருக்கு அப்படின்னு வாங்களே, அந்த மாதிரி ரொம்ப குதூகலமா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி மீண்டும் இணையலாம் அட்டக்கலம் நிகழ்ச்சியில. விளம்பர இடைவேளை.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 8 300 37 57
1: நேரம் 4:14:37 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அட்டக்கலம். இன்னைக்கு அட்டக்கலத்துல ஹம்மிங் தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். நேர்களும் ரொம்ப சூப்பரா விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இது கேட்டு ரசிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும்.
2: கண்டிப்பா ரொம்ப கலகல கலகல நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது.
1: ஆமா, அடுத்து யார் காத்துச்சுக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
2: வருக வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
1: வணக்கம்.
3: கோவிலுக்கு அழகு தெப்பகுளம், மதுரை பண்பலை இருப்பது சின்ன சொக்கி குளம், எல்லா நிகழ்ச்சியும் கலக்கி கொண்டிருப்பது ஆட்டக்கலை. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். ஐயா, உங்க பெயர்?
3: மதுரை செல்லூர் குமரன் பேசுறேன்.
1: சரிங்க சரிங்க, உங்களுக்காக ஒலிக்கிச்சு கொடுத்துடலாமா? இதோ பாடல்.

0: ரொம்ப சந்தோஷங்கய்யா,
1: ரொம்ப நல்லா பாடுனீங்க. பக்கத்துல யாராவது பார்த்தா என்ன ஆச்சு, கால்ல ஏதாவது அடிபட்டுருச்சா இப்ப கேட்க போறாங்க உங்களை வந்து. சூப்பருங்க, உங்க குரலையும் நல்லா இருந்ததுங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
2: அடுத்ததாக யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம், வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க வானொலி சத்தம் ரொம்ப குறைவா இருக்கு. சக்திவேல் ஐயா, போன பக்கத்துல வச்சுட்டு பேசுங்க.
3: போன் பார்த்தா இருக்கு, சொல்லுங்க.
2: சரி,
4: உங்களுக்கான ஹம்மிங் போட்டலாம்.

0: படம் முரட்டு காலை அந்த ஹம்மிங் அப்படியே பாருங்க
1: எல்லாம் ஓகே. இப்ப நீங்க உங்க மேல் வெர்ஷன்ல பாடணும் அத. இல்ல இல்ல பாடலை பாட வேண்டாம்,
0: அந்த ஹம்மிங் அழகா ஹம்
1: பண்ணுங்க, அந்த இதை மட்டும் எங்களுக்கு பண்ணுங்க.
2: சூப்பருங்க, இதே மாதிரி லலலலான்னு எப்பவும் ஜாலியாவே இருங்க. நன்றி அளித்ததற்கு, ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க. அடுத்த நேயர் யாருங்க பத்துருவோமா?
1: பத்தலாம். நேரம் 4:17 ஆட்டக்களத்துல தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹம்மிங் தான் விளையாடிட்டே இருக்கோம். இணையும் நேர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் காசி மயன் குடிசரை.
1: ஐயா விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: போடுங்க.
1: இதோ

0: அதுல ஓஹோன்னு வருதா ம்ஹூன்னு வருதா,
1: யாரு ஏதோ தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? எங்களுக்கு அழுகிற மாதிரியே தோடுதே. அடுத்ததாக யார் எங்க தெரிஞ்சுக்கலாம்? வருக வணக்கம்.
2: இதுவரைக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் நல்ல மறக்குறீங்களா?
3: மூணு பேர் இருக்குமே சந்திரசேகர், ரெண்டு பேருக்கு மட்டும் வணக்கம் வைக்கிறீங்க. அப்ப நானு
2: புரியல என்ன சொன்னீங்க?
3: மூணு ரெண்டு பேருக்கு மட்டும் வணக்கம் வைக்கிறீங்களே, மூணாவதா நான் ஒருத்தி இருக்கேன். அப்ப நானு
1: இது உங்களுக்காக.

0: கேட்டிங்களா? பாடுங்க.
1: எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போதும்ன்றாரு.

0: அருமை அருமை.
1: ஆரம்பம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஃபினிஷிங்ல கொண்டு வந்து முடிச்சாரு பாத்தீங்களா, அங்க இருக்காங்க நம்ம நேயர்கள்.
2: சூப்பருங்க சந்திரசேகர், சூப்பரா சிறப்பா பாடிட்டீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.
3: நன்றி. இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். நாம இவ்வளவுதான் நேயர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்ல உங்க எல்லாருக்கும் ஓவர் ஹம்மிங் நான் வச்சிருக்கேன்.

0: நீங்களும் பாட தயாரா இருந்துக்கோங்க.
1: வாய்ப்பில்ல ரஜா,
2: இனிப்புல இருக்கு. நீ
0: வருக. வணக்கம்.
3: உங்கள் மூவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: வணக்கம்மா, வணக்கம். உங்களுக்கான ஹம்மிங் கேட்கலாமா?
3: போடுங்க மேடம்.

0: படிலமாமா
1: எல்லாருக்கும் நல்லா ஈஸியா போட்டுவிட்டு எனக்கு லாலா.
0: என்னமா இப்படி சொல்லிட்டீங்க, லாலா தானே கொடுத்தோம் நாங்க.
1: போடுங்க மேடம், நல்லா கேட்டுக்கிறேன்.
2: இன்னொரு தடவை போடுறோம், நல்லா கெட்டி இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா பட
1: போறங்க.
3: யாரும்
2: முயற்சி பண்ணி சூப்பரா பாடிருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இனிப்புல
1: வந்து
2: வேற மாதிரி மாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்களே, ஹம்மிங் போட்டவங்களே யோசிக்கணும் போல. பேசாம நம்ம இவங்கள வச்சிருக்கலாமோ, அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் சூப்பரா அவங்க டேலண்ட் வெளிப்படுத்திட்டு
3: இருக்காங்க. ஒரு நிமிஷம், அதனால நீங்க ஆண் நேயர்களுக்கு எல்லாம் பெண் குரலும் பெண்ணையர்களுக்கு ஆண் குரலும் போட்டு
0: இணைந்திருக்கும்
3: அடுத்த நேயர் வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம்.
3: அசோக்குமார், உங்களுக்கான கேட்கலாமா?
0: பாடல் பாடக்கூடாது. இப்ப அந்த ஃபீமேல் வெர்ஷன்ல வந்து அதே ஹம்மிங் நீங்க பண்ணணும்.
3: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா முயற்சி செஞ்சீங்க, நன்றி இணைப்பள் வந்தமைக்கு.
2: ஆமாங்க, சில ஹம்மிங்ஸ் எல்லாம் வந்துட்டு சில ஆக்டிவிட்டிஸ் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, இந்த ஹம்மிங்கும்
0: அப்படிதான்.
2: வீட்டுல பெரும்பாலும் வந்து நம்ம யாராவது கூட சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திரும்ப
3: சொல்லிட்டீங்க.
0: நம்ம இந்த உம்மும் சொல்லியே பாட்டு படி முடிச்சிருவோம், லிரிக்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல.
2: சரி, அடுத்த நேர் யார் எங்கிருந்து பாத்திரலாம்?
3: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யார்? வருக வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: பாரி, எங்க இருந்து பேசுறீங்க?
5: மதுரை.
3: மதுரை. உங்களுக்கான ஹம்மிங் கேட்கலாமா?
5: கேட்கலாம்.
0: கேட்டீங்களா?
5: இன்னும் ஒன் டைம் ப்ளே பண்றீங்க.
2: உங்களுக்கு இல்லாமையா?

0: இல்ல குக்குவா இருந்துச்சு.
1: நீங்க நீங்க நீங்க வந்து பேசும்பொழுதே வந்து அப்படி குயில் மாதிரி இருக்கு. இப்ப நீங்க குக்கு குக்குனீங்கன்னா பக்கத்துல வந்து எல்லாம் நினைக்க போறாங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களா எங்க வீட்டுக்குள்ள குயில் வந்துருச்சுன்னு. இன்னொரு வாட்டி பிளே பண்றேன், நீங்க கேட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா ட்ரை பண்ணுங்க.
0: ஓஹோ, முயற்சி பண்றீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. பண்ணுங்க பண்ணுங்க.
2: இல்ல ஆக்சுவலி அவங்க பாடுற பாத்துட்டு யார் அந்த பூங்குயில் அப்படின்னு யாராவது கட்டி பத்திர போறாங்க. அவங்க வீட்டுல நல்ல குயில் கூவுற மாதிரி அழகா பண்ணிட்டு இருக்கீங்க.
1: வாழ்த்துக்கள், நன்றி, நல்ல முயற்சி. அவங்க பாடுறேன்னு சொல்லிட்டு போனை விட்டு வெளில போயிட்டாங்க போல இருக்கு. நமக்கு இங்க பெருசா அவங்க பேசுறதே கேட்கல.
2: பாட்டுல மூழ்கிட்டாங்க.
0: இனியும் அடுத்த நேர் வருக, வணக்கம். நேரம் 4:25. இது அட்டக்கலம், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வணக்கம்.
3: வணக்கம், முனிச்சாலையிலிருந்து கண்ணன்.
0: ஐயா ரெடியா இருக்கீங்களா ஹம்மிங் பண்ண?
3: அதை முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.
1: இப்ப எங்க கிட்ட பிஜிஎம் இருக்கு, நீங்க அதை கேட்டு பாருங்க.

0: கேட்டீங்களா?
1: ரொம்ப அருமை.
2: வீட்டுல நல்லா சமைப்பா.

0: ரொம்ப அருமை.
1: வீட்ல நல்லா சமைப்பாங்களா உங்களுக்கு? நல்லா சமைச்சு தருவாங்களா டிஷ் எல்லாம்?
2: அவங்க சமைப்பாங்களாம்,
0: பாட அவங்க சமைக்க ஒரே கூத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மகிழ்ச்சியா இருங்க. நன்றி அழைத்ததற்கு.
2: வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க?
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
3: ஆனந்தகுமார், மீனாட்சி
2: பேசுறேன். சரி சரி, நிதானமா ஆயிட்டீங்களா? பொறுமையாங்க பொறுமையாங்க, நீங்க நிதானமா இல்ல,
0: உங்க கால் தரையில படல.
2: சரி சரி, ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க, இது உங்களுக்காக இசைக்கிச்சு.

0: param, param.
1: Ah.
0: Chora, chora, chora, chora.
2: எனக்கு நல்ல தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்கு.
1: இசையமைப்பாளர் ஆகக்கூடியவர்.
0: இது வந்து மேடம், இது ஹம்சத்வனி ராகத்துல அமைக்கப்படுது. நான் மியூசிக் தெரியும், நான் கிளாசிக்கல் படிச்சிருக்கேன், கிளாசிக் படிச்சிருக்கேன். இது வந்து ரமான் சக்கரவர்த்தி வரும்.
2: எல்லாம் எல்லாம் ஓகே, சிறப்பா இருக்கு. வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாம் தாலாட்டு நீங்க தான் பாடுவீங்களா?
0: இல்ல, மேரேஜ் ஆகல. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மியூசிக் தெரியுங்கனால இந்த இந்த நோட் கரெக்டா புரியும்.
2: விஷயங்களையும் சேர்த்து சொன்னீங்க, வாழ்த்துக்கள். சோ ஒரு ஒருத்தருமே வந்துட்டு அப்படி ஜாலியா நம்ம கிட்ட பேசிட்டே இருக்காங்க இல்லையா?
1: ஆமா, இப்ப ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். நல்ல ஒரு வைபான சாங் கேட்டுட்டு வந்துடலாம். இதோ ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில்

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: நேரம் 4:33 46 நொடிகள் கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஆட்டக்களம்.
1: இன்னைக்கு ஆட்டக்களத்துல நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹம் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னா, நாம ஒரு ஹம்மிங்க போடுவோம், நம்மளோட நேயர்கள் அதே ஹம்மிங்க அவங்க வாய்ஸ்ல அழகா பாடி காமிக்கணும். இது வரைக்கும் வந்த நேயர்கள்லாம் ரொம்ப அழகா பாடி காமிச்சிருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் வருக? வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மூவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நான் மதுரை பாலரங்கபுரம்ல இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
1: உக்கிரபாண்டியன் சார் வணக்கம்ங்க. அதாவது மூணு பேத்துக்கு ஏத்தாப்புல வணக்கம் வணக்கம் வணக்கம்னு தனித்தனியா சொல்லிட்டாங்க. உங்களுக்கான ஹம்மிங் கேட்கலாமா?
2: போடுங்க.
0: அவர் பாடுறது அதுல இருந்து மாறுபட்டு இருந்தாலுமே அத ஒரு எப்படி சொல்றது,
1: அவர் ஒரு ராகமா அழகா
0: பாடுறாரு.
3: பாடிட்டு
0: இருக்காரு, போடுவேன் 5 நிமிஷம்
3: என்ஜாய் பண்ணி பாடி இருக்காரு. சிறப்பு. சோ ஒரு ஒருத்தரும் வந்துட்டு அந்த ஹம்மிங் கேட்டுட்டு அடுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க.
0: வருக வணக்கம். இனிப்புல யாரு எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். நேரம் 4:35 இணையும் நேர் வருக வணக்கம். வணக்கம். மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அட்டக்கலம் தான் விளையாண்டுகிட்டே இருக்கும். அடுத்ததாக 25

0: 35 170 25 30 71 ஆகிய எண்களை தொட்டு அழைக்கலாம். 04 5 2 என்ற மதுரை முன்னிணைப்புடன் பேச காத்து கொண்டிருக்கும் நேர் வருக வணக்கம். சரி, இப்போ ஒரு ஹம்மிங் பிளே பண்ணுங்க.
1: சுமையா பாடுவாங்க.
0: எப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க? பிளே பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நேர் வந்துருவாங்க, நம்ம அவங்க கிட்ட போயிடலாம்.
2: அவங்க கிட்ட போயிடலாமா? அப்ப நீங்க பாட மாட்டீங்களா?
0: இல்ல
2: இல்ல, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாப்பீங்க அப்படிங்கிறதுக்காக.
0: கஷ்டமானதா கொடுக்க போறீங்க?
1: எங்க சுமையா ஆரம்பிங்க. 1 2 3 ஸ்டார்ட்.
0: இல்ல, பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கே எனக்கு.
2: சே, ஒரு பிளான்மே இல்லைங்க. அதாவது சீட்டு குளிக்க போட்டதுல, ஆமா, கிளி வந்து எடுத்து சீட்டு, அதான் உங்க பேருக்கு வந்து
0: பண்ணிட்டீங்க. சரி, நேர் இருக்காங்களான்னு பாருங்களேன்.
2: நேர் வந்து வந்துட்டே இருக்காங்க.
0: அவங்கள அட்டன்
1: அப்ப நேர் அட்டன் பண்ணிரலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், ஆட்சிக்கோட்டல சுமதி பேசுறேன்.
1: சுமதி, உங்களுக்கான ஹம்மிங் கேட்கலாமா? இப்ப போட்டா அதே ஹம்மிங்க போடுங்க. உங்களுக்கு
3: பழைய ஹம்மிங்கா போடுங்க மேம்.

0: பாடுறீங்களா? பாடிடலாமா?
1: நல்ல முயற்சி பண்ணாங்க இல்லையா?
0: முயற்சி பண்ணாங்க. அடுத்து யாரும் வரலன்னா நான் தானே இந்த டர்ன் அப்படின்னு யோசிக்கிறேன். அடுத்து வந்திருக்காங்க இணைப்பில் நேர். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரம் இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கு.
1: நீங்களும் சுமதியா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? கேட்டீங்களா? பாடலாமா? அருமையான முயற்சி.
0: பின்னாடி கோரஸ் வேற அப்படின்ட்டு.
3: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக பாடிட்டீங்க. ஓகேங்க. ஸோ ஒரு ஒருத்தருமே வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹம்மிங்கை ரொம்ப சிறப்பாக பாடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா யார் வந்திருக்காங்க, என்ன ஹம்மிங் பாட போறாங்கன்னு பார்ப்போமா?
0: வருக வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? பாலமுருகன், உங்களுக்கான ஹம்மிங் கேட்கலாமா? உங்களுக்கான ஹம்மிங் இதோ.
0: ஈஸியா இருக்கு. அத விட்டுட்டு
1: அருமையா முயற்சி செஞ்சீங்க. நிலை இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி. நீ
0: நேரம் 4:40 இணை அடுத்த நேர். வருக வணக்கம். வணக்கம்.
5: ஏனுங்க வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க.
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலா திண்டுக்கல். எப்படி
1: சூப்பரா இருக்கவங்க
0: நீங்க. சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு பாருங்க. இந்த நேரமே அப்படியே ஹாப்பியா இருக்கும் போல இவர்கிட்ட
5: பேசிட்டு.
1: என்ன ஒரு தத்துவம் பாத்தீங்களா? அடிக்கிற வயலு ஆசியாவில ஹாப்பியா இல்லைன்னா மயக்க போட்டு விழுந்துருவோம்.
0: அது எப்படின்னா வாயிலே வட சுடுவோன்ற மாதிரி வாயிலே நாங்க ஐசா தெரிப்போம், சில்லுன்னு இருக்கும்.
5: அப்படியா வேணுங்க?
0: சந்தோஷம்,
1: சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட உங்களுக்கான ஹம்மிங் கேட்கலாம்.
5: கேட்கலாம்.
1: பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு.
5: சின்ன சின்ன
0: நீங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டீங்களா இல்லையாங்கோ?
5: எனங்க
0: ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லையாங்கோ?
5: ஆமா கேட்டுட்டே இருக்கேன். லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா

0: இல்ல இவங்க ஹம் பண்ணதை விட இவங்க வந்தோடய வணக்கமுகோ அப்படின்னாங்களே அதுவே பெரிய ஹம்மிங் மாதிரி இருக்கு. மறுபடியும் நன்றிங்கோ.
1: நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நீங்கள் யாருங்கிறது பார்ப்போம்.
0: வருக வணக்கம்.
2: நேரம் 4:41. இணைப்பில் இணையும் நேர் வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராம்நாடு முத்து.
2: முத்து, இது உங்களுக்காக பாடல்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டாங்க.
2: பாடுங்க. என்னாச்சு?
0: ஸ்டக் ஆயிடுச்சு. இனிப்புல தானே இருக்கீங்க?
1: ஹலோ.
0: பாடுங்க, நல்லா முயற்சி பண்ணீங்களே. அருமை அருமை
2: அருமை முயற்சி செஞ்சதுக்கு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார்? வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: ரெண்டு வாரத்துக்கு வணக்கம் சொல்றது வேற, காதல் சொல்றது
0: பதினோரு சண்டைக்கு வர போறாங்க. மூணு மேடம் இருக்கும்னு சொல்ல போறாங்க.
3: மூணு நேரத்துக்கு வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம். உங்களுக்கான ஹம்மிங் கேட்கலாமா?
3: மேடம் ப்ரோக்ராம் சூப்பரா போயிட்டு இருக்கு.
2: சூப்பரா, நீங்களும் பாடிட்டு இருக்கீங்க.
0: சரி, அப்பனா வந்து விமர்சன கடிதம் எழுதி அனுப்புங்க, சரிங்களா?
2: அப்படியே சொல்லிருங்க சுமையா, விமர்சன கடிதம் எப்படி எழுதி அனுப்பணும், என்ன அட்ரஸுக்கு அனுப்பணும்.
0: நேயர்களுக்கு தெரியும், 9 மணிக்கு வரக்கூடிய காட்சியில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பலாம், சரிங்களா?
3: சரிங்க மேடம்.
4: ஓகே, உங்களுக்கான ஹமிங் கேக்குறீங்களா?
3: கேக்குறேன் கேக்குறேன்.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம், நான் பாடுறேன்.
2: இங்க சத்தத்தையே காணோம் பாடுறேன்னு சொல்லிட்டு.
1: சரி வாங்க,
2: என்ன சத்தம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்க.
1: நான் ட்ரை பண்றேன்,
0: பாடுங்க.
1: மேகம் எல்லாம் காயும் மீதும் கொண்டு
0: வாங்கிடும்
1: சூரியனும் வந்தல்காரர்கள்.
0: இப்ப அந்த ஹம்மிங்க கொண்டுட்டு வாங்க.
2: நேயர்களை
0: ஒரு வைபான சாங் கேட்டுட்டு அடுத்ததாக ஆட்டக்களத்துல இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: அடைக்கலம் நிகழ்ச்சி தான்.
1: ஆமாம், ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு நெருங்கி வந்துட்டோம். இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்கு. நேர்களும் யார் நமக்காக காத்துட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
2: வருக வணக்கம். மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: முயற்சி பண்றேன்.
1: உங்களுக்காக இதோ

நேரம் 4:50 ஆயிற்றுக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டு இருக்கோம் அதிரடியான ரணகலமான அட்ட

0: முயற்சி பண்ணுங்க.
1: ஐயா இதுனால மெலடி ஸ்பாட் கண்ணாலே எனது கண்ணை நெச்சோடு காணுங்க.
2: இல்லையே இல்லையே, என்ன இப்படி சொல்லிட்டீங்களே?
1: இது நல்ல மெலடி ஸ்பாட் தான் கேட்டிருக்கேன். யார்
2: கூட ரோஜாவே
1: ரோஜாவே கண்.
2: இப்ப நீங்க தான் பாடணும், பாடுங்க.
1: விளையாட்டே
2: புரிஞ்சுக்கல
0: நிகழ்ச்சியில இருந்திருக்கும். அடுத்த நேயர் யார் வருக? வணக்கம்.
3: நல்ல முயற்சி. அடுத்த நேயர்
0: இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேயர் யார் வருக? வணக்கம்.
2: நேரம் 4:52. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அப்போ வந்து துடிப்பாகவே இருக்காங்க. ஒரு ஹம்மிங் போடுங்க, நம்ம சிவசங்கரி வந்து ஹம் பண்ணுவாங்க.
0: ஆஹா,
2: பண்ணுங்க.
0: யாராவது நேயர் வந்து நீ கப்பத்த மாட்டாங்களான்னு
2: இருக்கு. மாட்டாங்க. ஆஹா, எப்படி
0: மாட்டிக்கிட்டோம்.
2: ரொம்ப நேரமாக இதை தம்பா கெடுத்து இருந்தாங்க, கரெக்டாக போட்டீங்க. பாடுங்க.
0: இல்ல நான் பாடியே ஆகணுமா?
3: அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சோ.
2: ஆமா,
3: சரி பரவாயில்ல.
2: பாத்தீங்களா, நீங்க பாடி முடிச்ச நேரம் நேர் வந்துட்டாங்க.
0: நேர் வந்துட்டாங்க. நான் பாடினது எப்படி இருக்குன்னு யாருமே சொல்லலையே.
2: சிறப்பு. நீங்க அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடுவோம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து
0: வருக? வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: அனுப்பானடி.
2: சரி, உங்களுக்காக இதோ ஹம்மிங்.

0: கேட்டீங்களா?
1: எங்க போயிட்டீங்க? ஆலையை காணுமே.
2: இருக்கீங்களா இணைப்புல?
0: அவர் இனிப்புல இருக்காரு, ஆனா அவரோட சத்தம் ரொம்ப குறைவா இருக்கு. சரி,
2: அடுத்த நேரம் சந்திக்கலாம். அதாவது நம்மளுடைய இந்த ஆட்டக்களம் நிகழ்ச்சி கடைசி நேயர் யார், நிறைவான நேயர் யாருன்னு பாத்திரலாம். வருக வணக்கம்.
3: அன்பான சோழர்களுக்கு அன்பு வணக்கம். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் அனுப்பிப்பா.
2: வணக்கம் சார், வணக்கம். நிறைவான நேயரா, அப்படியே சிறப்பான நேயரா வந்திருக்கீங்க. உங்களுக்கான ஹம்மிங் கேட்கலாமா?
3: ஒரு 70s 80s போடுது சார். ஹம்மிங் மைக்ரா சூப்பரா இருக்கு. 70s 80s
0: கொடுங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே.
3: சரி, ட்ரை பண்ணு.
2: உங்களுக்காக 70s 60s
0: கே போயிட்டோம்லையா.

0: இப்ப நாங்களும் பறந்து போகிற நேரம் வந்துடுச்சுங்கயா.
1: பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லை என்ற பாடல்
0: ரொம்ப நன்றிங்கய்யா.
2: அருமையா அம்மனது மட்டும் இல்லாம அந்த பாட்டு அவ்வளவு அழகா பாடி காமிச்சாங்க பாத்தீங்களா.
0: ஆமா ரொம்ப நன்றி. சரி, இப்ப நேரம் 4:55 கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தது. ஒரு மணி நேரமும் எப்படி போச்சுன்னே தெரியல. அவர் சொன்ன மாதிரி பறவை வந்து பறந்து போற நேரம் வந்துருச்சு. பாட்டுக்களை விட்டுட்டு அடுத்ததான் நம்ம மாலை தெஞ்சலுக்கு மூவ் ஆகிறோம் இல்லையா.
3: எக்ஸாக்ட்லி.
0: ஆமா சரி, நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது சுமையா,
2: சிவசங்கரி,
3: நிவ்யா.
0: நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.
3: ஓகே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் அம்மாநிலத்தில் நீர்வள மேலாண்மையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான தான்வீர் திட்டத்தை மத்திய

பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. வேளாண் கல்வியில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விளையாட்டு பாரம்பரியத்தை வலிமையான விளையாட்டு கலாச்சாரமாக மாற்ற வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு, பாரத் ராகவ், சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் மாலை 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்கவிருக்கிறீங்க மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். கீழ்வானம் மஞ்சளை அப்பிக்கொண்டது போன்ற காட்சி, நம் மனதை மயக்கும் இந்த வேளை காற்றின் விரல்களாய் உங்கள் தலைகோத வரும் தென்றலில் மிதந்து வருகிறது. உங்களை மனதை மயக்கும் பாடல்கள் இனி கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் சுவர்ணலதா பாடிய பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

இன்பமாய் உலா வரும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தின்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். மாலை நேரத்தில் பாடல்கள் கேட்கிறது மனதிற்கு உற்சாகமான ஒரு உணர்வை தருங்க. அந்த மாதிரி உற்சாகமான பாடலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம். இன்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், அருள்மொழி ஆகியோர் இணைந்து பாடிய பாடலை உங்களுக்காக காற்றலைகளில்

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க.
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க.
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

நேரம் 5:16 கடந்த இந்த வேளையில் மனதை மயக்கும் இந்த மாலை பொழுதுல மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் கேட்டுட்டு இருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து விக்டோரி சுந்தர ராமமூர்த்தி எழுதி எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல். உங்களுக்காக இது காற்றலைகளில்

103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சி. யாருமே இல்லாத ஒரு நிசப்தமான இடத்துல பாடும் குயிலோட ஓசையும் கொட்டுகிற அருவியோட ஓசையும் கூட இசையாகத்தான் தெரியும் காதலில் கலந்த நெஞ்சங்களுக்கு. அப்படியான ஒரு பாடலை கேட்கலாம். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது உங்களுக்காக காற்றலைகளில்.

9.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில் கே.ஜே. ஜெயசுதாஸ் பாடிய பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை நீங்கள் கேட்டுட்ருந்த மாலை தின்றல் நிகழ்ச்சியை இனி கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள். இனி தொடர்வது 17 வயதிற்கு உட்பட்ட ஜூனியர் பெண்களின் 65 வயது சுப்ரடோ கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இனி கேட்கலாம் நம்மளுடைய பண்பலையில். மாலை தின்றல் நிகழ்ச்சி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் தொடரும்.

நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 5:35. இது ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ் பாடி எஸ்.பி. சைலஜா ஆகியோர் இணைந்து குரல் கொடுத்து இளையராஜா இசையில் வெளிவந்த பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம். வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து குரல் கொடுத்த பாடல் சிகரம் திரைப்படத்திற்காக.

அமேசான் ஏர் ஆப்பிள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் இளையராஜா இசையில் இதோ உங்களுக்காக.

நேரம் 5:55 நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேரத்திற்கு வந்தாச்சு. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.ஜே.ஜெயசுதாஸ் குரல் கொடுத்த பாடல் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது சிவசங்கரி.

நேரம் 6:01. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 28/8/2026 அன்று வெள்ளிக்கிழமை நாளை நடைபெறவுள்ளது.

உள்ளது. இம்முகாமில் தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை tnprivatejobs.tngov.in. மீண்டும் ஒருமுறை tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பங்கேற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விபர குறிப்பு பயோடேட்டா, கல்வி சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் கலந்து கொண்டு அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறும், இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் துணை இயக்குநர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம் நண்பர்களே, நியூஸ் அண்ட் அரப் மூலமாக கேட்டுட்ருக்கீங்க மதுரை வானொலி மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை. தொடர்வது விளக்கேற்றும் வேலை.

மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். ஆறு முப்பதற்கு அந்திப்பூக்கள், ஏழு மணிக்கு பாட்டு இதுகிட்டு, அதனைத் தொடர்ந்து 7:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். பண்பலையில் உழவர் உலகம், கொய்யா சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராம்நாதன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில். 9 காய்ச்சல் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டச்சிறகு, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸின் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
0: எதுக்குப்பா, படிக்க போறியா?
1: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
0: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
1: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
0: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
1: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
0: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
1: ஓகே.
0: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

0: ஹைக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன். நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
1: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் அண்ட் ஆப்ல தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்வது அந்திப்பூக்கள். வணக்கம் நண்பர்களே, தொடர்வது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் பாடல் ஏழுமலை திரைப்படத்திலிருந்து.

மதுரை ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 6:34. அந்திப்பூக்கள் இசைக்கும் அடுத்த பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திற்காக.

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: அந்தப்பூக்கள் இசைக்கும் அடுத்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:51. வசீகரா திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போறோம். இதோ மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நியூஸ் ஆன் அரப்பில் தான் கேட்டுட்டு இருக்கோம்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் அண்ட் அரப் மூலமா தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்திப்பூக்கள் இசைக்கும் நிறைவான பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. இசைக்கும் நிறைவான பாடல் ஆஹா திரைப்படத்திற்காக கோபால் மற்றும் சுஜாதா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நீங்கள் கேட்டு ரசிப்பது பாட்டு இது ஹிட். உங்க மனசுக்கு பிடிச்ச ஹிட்டான பாடல்களோட வந்தாச்சு பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் ஒரு அடி திரைப்படத்திலிருந்து ஆண்டனிதாசன் எழுதி இசையமைத்து பாடிய பாடலை. இது உங்களுக்காக காற்றலைகளில்

0: இதனை கேட்டது 17 வயதிற்கு உட்பட்ட ஜூனியர் பெண்களின் 65வது சுப்ரடோ கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை. இனி நம் பண்பலையில் வழக்கமான நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி.

எஃப்எம் 100.9 உங்க மனசுக்கு பிடிச்ச ஹிட்டான பாடல்களோட வந்தாச்சு பாட்டு. இது ஹிட். கார்கி வரிகள்ல சித்ரா எஸ் சௌமியா உன்னிமேனன் குரல் கொடுத்த பாடலை கேட்கலாம். 180 திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்க மனதுக்கு பிடித்த ஹிட்டான பாடல்களோட தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். அருண் ராஜா காமராஜ் எழுதி, சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு, சங்கர் மகாதேவன், பிரதீப் குமார், அனந்து பாடிய பாடலை கேட்கலாம். காலா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ராதன் இசையமைத்து முத்தமிழ் எழுதி நரேஷையர் அன்வேஷா தத்தா பாடிய பாடலை டார்லிங் 2 திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இது கற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்க மனசுக்கு பிடிச்ச ஹிட்டான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அனிருத் இசையில் ஷாம் சி எஸ் பாடிய பாடலை இஸ்பெக்ட் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்க மனசுக்கு பிடிச்ச ஹிட்டான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டை இது ஹிட் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். கார்த்திக் நேத்ரா வரிகளில் ஹரிஹரன் சத்யா பாடிய பாடலை பொன்மாலை பொழுது திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக காற்றலைகளில்

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

7:46. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். யுகபாரதி அவர்கள் எழுதி டி இமான் இசையில் பூஜா வைத்தியநாதன் பாடிய பாடலை மாவீரன் கிட்டு திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக காற்றலைகளில்

ரம்மி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் ஜெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்கள் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசூலி அனல்மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ் குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான

0: குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும் இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய மட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: வணக்கம் சுட்டிகளே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல சூப்பரா ஸ்டார்ட் ஆக போது பட்டாம்பூச்சிகள். சுட்டி குழந்தைகள் பேச அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25 30 170 25 30 170 ஆகிய எண்களை தொட்டு அழைக்கலாம். விருப்ப கானங்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 8:08 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-இல். இது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்ல பேச சிட்டிகள் அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் அடுத்த நிகழ்ச்சியாக 9 காத்துக்கிட்டே இருக்கு காய்ச்சல் விரியும் கடிதமலர்கள். நேயர்கள் உங்களுடைய விருப்ப கானங்களையும் விமர்சனங்களையும் கடிதங்களின் வாயிலாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காய்ச்சல் விரியும் கடிதமலர்கள் பகுதிக்காக நிலை இயக்குனர் காய்ச்சல் விரியும் கடிதமலர்கள் பகுதி மதுரை FM ரெயின்போ சின்ன சொக்கி குளம் மதுரை 2 இந்த முகவரிக்கு. மீண்டும் ஒருமுறை நிலை இயக்குனர் காய்ச்சல் விரியும் கடிதமலர்கள் மதுரை FM ரெயின்போ 103.3 சின்ன சொக்கி குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். விமர்சனங்கள் தனியாகவும் விருப்ப பாடல்கள் தனியாகவும் எழுதி அனுப்பலாம்.
1: ரெடி ரெடி ரெடி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பப்பி படத்தோட கம்ப்ளீட் டீம் இங்க இருக்கிறாங்க. இந்த படத்தை எப்படி அவங்க எடுத்தாங்க அப்படின்னு பாத்துருக்கீங்க. எல்லா ப்ரொடியூசர் காசு தான். நிறைய சாப்பாடு கடை, நிறைய சாப்பாடு பத்தின ஒரு பாட்டு இது. ஸோ தயவு செஞ்சு டயட் இருக்கிறவங்களாம் இதுக்கு எதிராக ஒரு சர்ச்சை பண்ணுங்க, கேஸ் போடுங்க, இந்த பாட்டை வைரலாக்குங்க.

0: எங்க பாட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன
1: ஷேர் பண்ணுங்க,
0: அப்புறம்
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 8:14, பட்டாம்பூச்சிகள்ல பேச நம்ம கூட ஒரு சுட்டி காத்துட்டு இருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க? இணைப்புலதான் இருக்காங்க. வருக, வணக்கம். 25-30-70, 25-30-71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன். இணைப்பில் காத்துக்கொண்டிருக்கும் சுட்டி, வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க? வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: ராமநாதபுரத்துல இருந்து சஞ்சய் பேசுறேன்.
5: சஞ்சய், என்ன படிக்கிறீங்க?
6: நான் 9th.
5: அப்படியா, உங்களுடைய குரல் அப்படி இல்லையே.
6: 9th தான் படிக்கிறேன்.
5: 9th தான் படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
6: நான் வந்து இது பசுமலை.
5: எங்க இருந்து பேசுறீங்க?
6: ராமநாதபுரம்.
5: சரி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
6: ராஜ்மஹால் படத்துல வந்து சொட்ட சொட்ட ராஜ்மஹால்.
5: அப்படிங்களா, சரி கொடுத்துடலாம். எங்களுக்காக ஏதாவது வாழ்த்து போயம் ஏதாவது சொல்றீங்களா? சொல்லுங்க.
6: முயற்சி துணையாக்கும், முயற்சின்மை இன்மையை கூட்டிவிடும். பொருள், முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிடால் அவருக்கு வறுமையை வந்து சேரும். அருமை உடைத்தேன் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். பொருள், ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி தேர்வு அடையாதிருக்க வேண்டும், அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். அவ்வளவுதான்.
5: அவ்வளவுதானா? அருமை, அருமை, அழகா சொன்னீங்க. உங்களுக்காக பாடல் வருகிறது, இது காட்சலைகளில்.

0: 8:30 உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு உழவர் உலகம். கொய்யா சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் உழவர் உலகம் பகுதியில்.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
0: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
0: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
0: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மென்ட்டா.
0: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
0: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
0: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த

0: கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
0: நேரம் 8:23 பேச காத்துக்கொண்டிருக்கும் சுட்டி வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கொலமங்கலத்துல இருந்து சந்தோஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் என்ன கேட்கலாம்?
2: என்னோட விருப்ப பாடல் வந்து ஜோடி படத்துல இருந்து காதல் கடிதம் கேட்கிறேன்.
0: இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? சரி, கொடுத்துடலாம். நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் வந்து சேதுபதி.
0: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்.
0: 8th படிக்கிறீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஷேர் பண்ண போறீங்க?
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு கற்றதனால் ஆய பயனல் கொள் வாழன் நற்றால் தொழில் மலர்மிசை எழுதினால் மாநடி சேர்ந்தால் நிலைமிசை வேண்டுவாங்க வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சிலே ஆண்டே
0: அருமை அருமை அருமை. சரி, உங்களுக்கான விருப்பப்படல் கேட்கலாம். இது காட்சலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கொய்யா சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: இப்ப தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா நீங்க கொய்யா பழ சாகுபடி இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும் போது மொதல் நீங்க வந்து நிலத்தை எப்படி கொய்யா சாகுபடிக்கு ஏத்த மாதிரி மாத்துனீங்க?
2: கொய்யா மரத்துக்கு வந்து செம்மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த செம்மண்ணில் வந்து நம்ம முதல் உழுது ரெடி பண்ணிவிட்டு ஒரு 15 அடிக்கு ஒரு மரம் வைக்கிறது நல்லது. சிலர் வந்து 12 அடிக்கு ஒரு மரம் வைக்க சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வச்சுருக்கிறது 15 அடிக்கு ஒரு மரமாக வச்சுருக்கோம். ஆனால் 12 அடிக்கு ஒன்று வைக்க சொல்கிறாங்க, நான் 15 அடிக்கு ஒன்று வச்சுருக்கேன். செடி வச்சா ஒரு 1.5 வருஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்குது இது 49 ரக நாங்கள் நட்டிருக்கோம். மற்றபடி கொய்யாவை பொறுத்த வரைக்கும் குப்பை மெயினாக போடணும், அதேங்க அதில் உள்ள ஒரு கட்டாயமான விஷயம்.
1: எத்தனை மாத கண்ணுலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க?
2: கண் வந்து அநேகமாக ஒரு 2 மாதம் வச்சுருந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு வரும்போது ஒரு 2.5 அடி உயரத்தில் இருக்குது அந்த செடி. அவங்க 2 மாதம் வளர்த்து கொடுக்குறாங்க, நம்மகிட்ட கொடுக்கல.
1: இப்போ கண் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குழி தோண்டி இடைவெளியில் அந்த கண்ணு நடணும், அது எல்லாமே நீங்கள் செஞ்சுருப்பீங்கல்ல? அப்படி என்னென்னலாம் செஞ்சுருந்தீங்க?
2: நாங்கள் செடி வைக்கும்போது வந்து ஒரு 1 அடிக்கு 1 அடி தோண்டிட்டு 12 அடிக்கு ஒரு செடியை வைக்க சொல்லி சொல்கிறாங்க. நான் 15 அடிக்கு ஒரு செடியாக வச்சுருக்கேன். குழி ஒரு 1 அடிக்கு 1 அடி தோண்டிருப்போம், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே தோண்டலை. மண் நல்லா இருக்குன்றதுக்காண்டி ரொம்ப ஆழமெல்லாம் நான் தோண்டலை. 1 அடிக்கு 1 அடி தான் தோண்டி, கை குழி மாதிரி தோண்டி தான் வச்சோம் நாங்கள்.
1: இப்போ குழி தோண்டினதுக்கப்புறம் அதில் ஏதாவது உரம் அந்த மாதிரிலாம் போடுறீங்களா?
2: கரம்பு கலந்த மண்ணுன்றதுனால நான் உரம் போடலை. ஆனால் கரம்பு மண் இல்லாமல் செம்மண்ணாக மட்டும் இருந்தாலும் மற்ற மண்ணாக இருந்தாலும் உள்ளே அந்த குழிக்கில் வந்து குப்பை போட்டு ஒரு 10 கிலோ குப்பையை போட்டு ஒரு 1 மாதம் ஆற விட்டுட்டு செடி வைக்கிறது நல்லது.
1: இப்போ நீங்கள் வந்து செடி வைக்கும்போது இப்போ எந்த காலம் அப்படின்னு எதுவும் முடிவு பண்ணிடுவீங்களா? இப்போ மழை காலத்தில் அப்படின்னு நடும்போது ரொம்ப சிறந்ததாக இருக்கா, இல்லை எப்போ நட்டா அப்படின்னா இந்த செடி வந்து முளைச்சி நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது?
2: பொதுவாக வந்து அந்த 1 ஜூன் மேலே வச்சோம்னா கொஞ்சம் தொடர்ச்சியாக மழை பெய்யும். அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை குறைச்சி விட்டாலும் செடி நல்லா வந்துடும் அந்த மழை காலத்தை அனுசரித்து. இல்லை தண்ணி நல்லா இருக்குது, நம்மளால் தண்ணியோட முடியுன்றவங்க எந்த காலத்தில் வேணாலும் அந்த கொய்யாக்கண்ணு நெல்லிக்கண்ணு இது எல்லாமே நடலாம் அந்த மாதிரி தான். அதனால் நம்ம வந்து 1 ஜூன் நடுறது கொஞ்சம் ரெகுலராக மழை பெய்யும், இயற்கை சீதோஷணம் நல்லா நல்லாயிருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி நம்மளால் ரெகுலராக நல்லா விட முடிஞ்சால் வெயில் காலத்தில் சுற்றி களை வர்றது கொஞ்சம் குறையும், நம்ம ஈஸியாக செடியை கொண்டு வந்துடலாம். மழை காலத்தில் சுற்றி நம்ம வேறு விவசாயம் பண்ணணும், இல்லாடி சும்மா கொய்யாக்கண்ணை மட்டும் நட்டோம்னா களைகள் நிறையா படர்ந்து நம்ம செடியை போட்டு அமுக்கும். அதனால் இந்த 1 ஜூன் நடுறது நல்லது, இல்லை தண்ணி நம்மளால் விட முடிஞ்சால் எல்லா மாதம் நடலாம்.
1: இப்போ கொய்யாக்கண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டிருக்கீங்க, எவ்வளோ கண்ணு நீங்கள் அப்போ கொண்டு வந்து பயிரிட்டீங்க?
2: கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்குங்க நான் ஒரு 2.5 ஏக்கர் போட்டிருக்கேன். ஒரு 2.5 ஏக்கர்

0: நெல்லி போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஏக்கர் கணக்கில் வாங்கி நடல, இந்த 2.5 ஏக்கரில் நான் வந்து ஒரு 300 கன்று நட்டிருக்கேன். நெல்லியும் அதே மாதிரி 15 அடி இடைவெளியில் 300 கன்று நட்டிருக்கேன். சமயத்தில் சிலது கொஞ்சம் பழுது போகிறது போகத்தையும் செய்யும், ஒரு 10% 15%, நம்ம என்னதே கவனமாக பார்த்தாலும் அந்த மாதிரி பழுது போக போக திரும்ப இடையில அந்த டேமேஜ் ஆகும்போது ஒரு 10 கன்று 10 கன்று டேமேஜ் ஆகுதுன்னா அந்த 10 கன்றா போட்டு ஒரு 4 வருஷம் வரும்போது எல்லா இடத்துலையுமே செடி இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் டேமேஜே இல்லாமல் ரெகுலராக எல்லா மரமும் காய்க்கிற மாதிரி வந்துடுங்க. அதில் நம்ம நடுற கன்று பூராமே அதில் சக்ஸஸாக வந்துடும் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் இடையில பழுது கன்று போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு எல்லா இடத்தையும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு 6-7 வருஷமாக காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் முடுவார் அப்படின்ற ஊருக்கு நாங்கள் காயெல்லாம் கொண்டு போகிறோம். அது சீசனை பொறுத்து கொஞ்சம் முன்பின்னா காய்க்கும்.
1: இப்போ உங்களுக்கான உற்பத்தி அப்படின்றது எவ்வளோ நாள் இடைவெளியில் கிடைக்குது, குறிப்பிட்ட கிலோ கணக்கு சொல்ல முடியுமா?
0: நாங்கள் நட்டு வச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் காய்க்குது, 3 வருஷத்துக்கு மேலே ஓரளவு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம கொண்டு போகிற பெட்டியில் வந்து 35 கிலோவிலிருந்து 40 கிலோ காய் இருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து 500 ரூபாய்க்கும் போகுது, சீசன் அன்சீசன் காலத்தில் காய்ச்சிச்சுன்னா 2000 ரூபாய்க்கும் போகுது. அதனால் விலை நிர்ணயத்தை நம்மளால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த காய்கள் வந்து 12 மாதமும் காய்க்கக்கூடியது கொய்யா, அதனால் நமக்கு எந்த மாதத்தில் வருது எந்த மாதத்தில் கிடைக்குது அது நிர்ணயமான சம்பாத்தியத்தை அதில் சொல்ல முடியாது. நமக்கு அந்த அன்சீசனில் கிடைச்சா நிறைய லாபம் கிடைக்கும், சீசனில் கிடைச்சா ரொம்ப குறைச்சி கிடைக்கும். அது இயற்கையில் வருது, அது நம்ம சொல்ல முடியாது. இதில் டேமேஜாக உள்ள பழங்களை வந்து கிலோ 12 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க, 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 14 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க. அந்த டேமேஜ் பழங்களை அந்த சீசன் காலத்தில் கொஞ்சம் டேமேஜ் கூட இருக்கும், அப்போ அந்த டேமேஜ் பழங்களை அந்த தனியாக அதை கொண்டே போட்டோம்னா ஜூஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நல்ல பழங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் விலை நிர்ணயம் வர்ற காய்களை பொறுத்து வியாபாரிகள், டிமாண்ட் சீசனில் வியாபாரிகள் கம்மியாக வந்தால் விலை போகாது. அதே இது நல்ல சீசன் டைத்தில் நிறையா காய் வந்து நிறையா வியாபாரிகள் வந்தாங்கன்னா நிறையா நமக்கு பணம் வேலை கிடைக்கும். அதனால் வரக்கூடிய காய்கள் உற்பத்திகளை பொறுத்திருக்கு, அதனால் அது நம்ம கரெக்டான நிர்ணயம் சொல்ல முடியாது எவ்வளவு காய்க்கும் அப்படின்னு.
1: இப்போ கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது இதற்கான நீர் பாசனம், அதே சமயம் உர மேலாண்மை அப்படின்றது என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க?
0: 5 நாளைக்கு ஒருக்கா சொட்டு நீரில் தண்ணி விடுறோம், அதுக்கு அந்த பாத்தி நிறைய அளவுக்கு விட்டுருவோம். மழை காலத்தில் நாங்கள் கொஞ்சம் குறை தண்ணி பாய்ச்சலே கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். மற்றபடி அந்த உரத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வரும்போது ஒரு 15 கிலோ 15 கிலோ குப்பை போடுறோம். நாங்கள் ரசாயன உரம் ஒரு மரத்துக்கு 2 கிலோ போடு 1.5 கிலோ போடணுவாங்க. நாங்கள் வந்து குப்பையில் இருக்க பூச்சிகள் சாகணுன்றக்காண்டி ஒரு 200 கிராம் மட்டும் ரசாயனம் மருந்து போடுறோம். நாங்கள் அதை ரசாயன உரம் போட்டு அந்த குப்பையை போடுறோம். 6 மாதத்துக்கு ஒருக்கா போடுறோம். நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா செடியை சுற்றி மண்வெட்டியை வச்சு சுற்றி களை வெட்டி விடுறோம். அந்த களை வெட்டி விடுறதுனால களைகள் ரொம்ப வந்துடாது. 3 மாதத்துக்கு ஒருக்கா வெட்டுறதுனால உரம் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா போடுறோம்.
1: பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதே சமயம் நோய் தாக்குதலும் இருக்கதா செய்யுது. இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கீங்க?
0: பொதுவாக வெயில் காலத்தில் அந்த அக்னி நட்சத்திரத்தில் நல்லா வெயில் அடிச்சிட்டாலே பூச்சி தாக்குதல், அதாவது பூச்சிகளோட முட்டைகள் பெரும்பான்மை அழிஞ்சிரும். அந்த அக்னி நட்சத்திரத்தில் கொஞ்சம் மழைகளை பேஞ்சாலோ அல்லது கொஞ்சம் மோடமாக இருந்து சரியாக வெயில் அடிக்காமல் இருந்தாலோ அந்த வருஷத்தில் பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதுகளுக்கெல்லாம் நாங்கள் மருந்து அடிக்கிறோம். மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த பூச்சிக்கொல்லியவே பவர் கம்மியாக வச்சு பூச்சி விரட்டி மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதாவது 200 லிட்டர் தண்ணிக்கு 6 லிட்டர் தான் நாங்கள் மருந்து கலக்கிறோம். அதனால் அது வந்து ஒரு பெரிய அளவில் அது வந்து பூச்சிகளை விரட்டியிருமே தவிர பூச்சி கொல்லியாது வந்துடாது. மற்றபடி அந்த வேப்பெண்ணையும் நாங்கள் அடிக்கிறோம். இது ரெண்டும் மாற்றி மாற்றி அடிக்கிறோம் பூச்சி தொந்தரவு இருக்கும்போது.
1: இப்போ சில சமயம் பார்க்கும்போது நமக்கு பூ பூக்கிற தருணத்திலேயே நிறையா பூ உதிர்ந்து போயிடும், பிஞ்சுகள் உதிர்ந்து போயிடும். அதே சமயம் காய்க்கும் போது பார்த்தா ஒரு மாதிரி அந்த காயில் வந்து சின்ன சின்ன அந்த கருப்பு கருப்பான திட்டுகள் இதெல்லாம் வருது. அப்போ அந்த தருணங்கள்லாம் என்னென்ன செய்வீங்க?
0: காய் வந்து பூ உதிருது காய் உதிருன்றது இயற்கையை பொறுத்திருக்குங்க. வெயில் அதிகமாக அடிக்கிறது பொறுத்திருக்கு. அதிகமாக மழை பெஞ்சாலும் அந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தண்ணி பற்றாக்குறை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் வரும். இந்த பூ உதிர்றது காய் உதிர்றதெல்லாம் காயில் வந்து இந்த திட்டு திட்டாக வரக்கூடிய புள்ளிகள்ன்றது ஒரு கொசுவால் வரக்கூடியது. அந்த கொசுவுக்கு வந்து நம்ம ஆரம்பத்திலே அந்த மருந்துகளை அடிச்சிட்டோம்னா பூச்சி விரட்டி மாதிரி விரட்டிட்டோம்னா அது வெளியில் போயிடும். பூ உதிர்றது பிஞ்சு உதிர்றது இயற்கை, ஆனால் இந்த பூச்சிகளால் வர்றதை நம்ம தவிர்க்கலாம்.
2: ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

0: கொய்யா சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் தொடர்கிறது.
1: இப்ப பழங்களுக்கான உற்பத்தி அப்படின்றது வந்து நீங்க பக்கத்துல எங்க மார்க்கெட்ல நீங்க நேரடியா கொண்டு போய் விற்கிறீங்களா, இல்ல இங்க வந்து அவங்களே எடுத்துட்டு போயிடுறாங்களா?
2: பக்கத்துல முடுவார்வட்டின்ற ஊர்ல மார்க்கெட் இருக்குங்க, மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொண்டு போயிடுறோம், அங்கே வியாபாரிகள் வந்து ஏலம் எடுத்து போயிடுவாங்க. ஆனால் என்றைக்கு விவசாயிகளும் நேரடியாக கொண்டு போய் ஜனங்கள்கிட்ட விற்றாங்கன்னா நிறையா கிடைக்கும், அதுக்கு டைம் இருக்கிறவங்க அதை செய்கிறாங்க. எங்களுக்கு அந்த டைம் இல்லாதனால மார்க்கெட்டில் கொண்டு போய் வைக்கிறோம், ஏலம் போடுறாங்க, வியாபாரி எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க, அந்த மாதிரி தாங்க.
1: இப்போ வந்து நிறைய இப்போ சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த கொய்யா பழம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்த ஜூஸாக தயாரித்து விற்கிறாங்க, இப்போ அந்த மாதிரிலாம் விற்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா?
2: ஜூஸாக தயார் பண்ணுறதுக்கு நிறைய மிஷினரி வேணுங்க, அதுக்கு தகுந்த இடம் பரப்பு வேணும், அதை மார்க்கெட்டிங் பண்ணி வெளியில் கொண்டு போகணும், அது கொஞ்சம் பெரிய வேலையை நினச்சி நாங்கள் அந்த வேலையெல்லாம் செய்யலை. கொய்யா காயை திட்டு முடிச்சிடறோம். ஆனால் ஜூஸுக்கு இங்கே பாலமேட்டில் ஒரு நாலஞ்சு இடத்துல ஜூஸுக்குன்னு வாங்குறாங்க. வாங்குறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வாங்குறாங்க, அதான் அழுகலையும் வாங்குறாங்க, புழு வச்சதையும் வாங்குறாங்க, டேமேஜையும் வாங்குறாங்க, கருங்காயும் வாங்குறாங்க, இந்த காயில் திட்டு திட்டா உள்ளதையும் வாங்குறாங்க, அதெல்லாம் வாங்கி அவங்க மொத்தமாக அரைச்சி போட்டு ஜூஸாக தயார் பண்ணுறாங்க.
1: அதாவது இப்போ கொய்யா சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது நிறைய உத்திகள் சொன்னீங்க, முக்கியமாக இப்போ விவசாய பெருமக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நீர் மேலாண்மை அப்படின்றது தான். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்கன்றீங்க, அதுக்கேற்ற நீர் மேலாண்மை நீர் பாசனம் அப்படின்ற வசதி இங்கே அதிக அளவில் இருக்கா?
2: இந்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே இந்த சாத்தியா டேம் நிரம்பி தண்ணி மகுந்து

0: வந்துச்சுங்க. அதனால் எங்கள் பகுதியில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்த சாத்தியாத்து பாசனம் உள்ள பகுதிகளில் சைடில் ஒரு 2.5 ஏக்கர், இந்த சைடு 2.5 ஏக்கர், இன்னொரு சைடு 2.5 ஏக்கருக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ போன ட்ரிப்பு சரியான மழை இல்லாதனால இப்போ எங்கள் சாத்தியா டேமும் இப்போயும் வறண்டு போயிருக்கு. இப்படி வறட்சியாக இருக்கிறதுனால இனிமேல் மழை பெஞ்சு அங்கே தண்ணி வந்தால் அந்த பக்கம் நல்லாயிருக்கும், இல்லாட்டி இந்த பக்கம் கொஞ்சம் சிரமம். போரில் தண்ணி ரொம்ப கீழே போயிருச்சு. இனி மழை பெய்யறது பொறுத்து தான் அந்த தண்ணியை பற்றி சொல்ல முடியும். அந்த அளவில் எங்கள் இந்த பகுதி இருக்குது. தண்ணி வந்தால் தேங்கினா இந்த பகுதிக்கு நல்லாயிருக்கும்.
1: இப்போ முக்கியமாக வந்து இந்த கவாத்து பண்ணணும், பராமரிப்பு பண்ணுறது அப்படின்றது வந்து செடிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். லாபகரமாக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் தவிர்த்து என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னா கொய்யா சாகுபடி இன்னும் லாபகரமாக இருக்கும்.
0: கொய்யா நல்லா வரணும்னா அந்த செடியை வந்து காய் பறித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக ஒவ்வொரு வாதில் 10 காய் இருக்கும், ஒவ்வொரு காயாக பறிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த 10வது காயை பறிக்கும் போது அந்த வாதை ஒடிச்சு விட்டோம்னா தேங்க அது திரும்ப தலையும். அதை நம்ம கவாத்து பண்ணுறதுன்னு ஒரே மாதிரி ஒரே டயத்தில் செஞ்சோம்னா ஒரே மாதிரி பூத்து ஒரே மாதிரி காய்ச்சி ஒரே டயத்தில் காய் வரும். நம்ம அப்பப்போ காய் பறிக்கும்போது எந்த வாதில் காய் இல்லையோ அந்த வாதை வந்து கவாத்து பண்ணிட்டோம்னா தலைய ஆரம்பிச்சிடும். அந்த கொய்யா தலையும் போதே அதிலே பூ வர ஆரம்பிச்சிடும். அதனால ரெகுலராக நம்ம காய் பறிக்கும் போதே அதை கவாத்து பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ரெகுலராகவே அன்சீசன்லேயும் காய்க்கும், சீசன்லேயும் காய்க்கும், அந்த மாதிரி வந்துடும். அப்போ அந்த அன்சீசன்றது கொஞ்சம் ஒரு வெயில் காலத்துலேயே அன்சீசன்ற மாதிரி சொல்கிறேன் நான். அந்த வெயில் காலத்துலேயும் அது காய்க்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த கொய்யா வந்து கொஞ்சம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காயை கழிச்சு பெரிய சைஸ் காய் சின்ன சைஸ் காய்னு கொஞ்சம் கழிச்சு கொண்டு போனாலும் வருமானம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: இந்த மாதிரி பல மரங்களில் முக்கியமாக நம்ம கவனிக்கிறது வந்து நிறைய களை செடிகள் அருகாமையில் வந்துடும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க?
0: செடிக்கும் நடுவில் உள்ள பகுதியை பூராமே புல் வெட்டுற மிஷின் வச்சு புல்லை வெட்டிடுறாங்க. நடுவில் வந்து கொஞ்சம் செடிகள் கொஞ்சம் நெருக்கமாக வந்ததுனால நடுவில் விவசாயம் எங்களுக்கு பண்ண முடியாது. அதனால் இப்போ ஒரு 4 வருஷமாக நாங்கள் வந்து 2 செடிக்கும் நடுவில் புல் வெட்டுற மிஷினை வச்சு புல்லை வெட்டி விட்டுறோம். செடியை சுற்றி 3 மாதத்துக்கு ஒருக்கா களை வெட்டி விட்டுறோம். அந்த களை வெட்டுற டயத்துலேயே அந்த புல் வெட்டுறதையும் வெட்டி விட்டுறோம். மழை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த களை செடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மழை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்க காலத்தில், வெயில் காலத்தில் அந்த களை செடிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம அந்த 3 மாதத்துக்கு அதை க்ளீன் பண்ணோம்னாலே அந்த இடம் சுத்தமாக வந்துடும். பராமரிப்பு அது போதுமானது. 6 மாதத்துக்கு குப்பை போடணும். இந்த ரெண்டையும் போட்டுட்டு வந்தோம்னாவே இந்த கொய்யா மரம் நல்லா வந்துடும்.
1: முதல்ல வந்து நாட்டு ரகங்கள் நிறைய இருந்தது, இப்போ கலப்பு ரகங்கள் ஊட்டு ரகங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எது சிறந்தது? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வச்சுட்டு இருந்தா போதுமா, இல்லை அதிக காலம் வைக்கணும் அப்படின்னு போது எந்த சாகுபடி சிறந்ததாக இருக்கும் விவசாய பெருமக்களுக்கு?
0: கொய்யா பழத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளை கொய்யான்னு சொல்லி வருதுங்க, லக்னோ 49. அந்த கொய்யா வந்து எல்லா காலத்துலேயுமே காய்க்கக்கூடியது. இன்னொன்று, அதில் டேமேஜ் என்ன பழம் வந்தாலுமே இந்த ஜூஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதே இது தைவான் பிங்க் அப்படின்ற ரகம்லாம் வருது, அது எல்லாமே இந்த ஜூஸுக்கு எடுக்க மாட்டாங்க. உள்ள சிகப்பு கலரில் இருக்கும், எல்லாருமே சிகப்பு கொய்யான்னு சொல்லி வாங்குறாங்க. ஒரிஜினலாக உள்ள சிகப்பு கொய்யா அந்த காலத்தில் வந்து சின்ன சைஸாக இருக்கும் சிகப்பு கொய்யா, அதுதான் கரெக்டான சிகப்பு கொய்யா. ஆனால் ஜனங்கள் இன்றைக்கி வர இந்த ஒற்றுவதில் வரக்கூடிய கொய்யாவை சிகப்பு கொய்யான்னு சொல்லி நினச்சி எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த சிகப்பு கொய்யா முந்தி மாதிரி ருசியாக இல்லை, சலசலன்னு ஒரு மாதிரி தண்ணிச்சத்தோடு சலசலன்னு இருக்கும். அது வந்து ஜூஸுக்கும் ஆகாது. அதனால் வெள்ளை கொய்யாவை போடுறதே பழைய நாட்டு ரகம் நல்லாவும் இருக்கும். நமக்கு அதில் பழம் ஏதாவது டேமேஜ் ஆகி கீழே விழுந்தாலோ அந்த பழம் சரியில்லைனாலோ அது நம்ம ஜூஸுக்கு விற்க முடியும். இது வந்து ஜூஸுக்கு விற்க முடியாது அந்த சிகப்பு கொய்யாவெல்லாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கொய்யா போடுறதே நல்லது. நாங்கள் வெள்ளை கொய்யா மட்டும்தான் வச்சுருக்கோம்.
1: இப்போ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொய்யா வந்து இப்போ அறுவடை பண்ணுறீங்க?
0: கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரெகுலராக களைய அந்த கவாத்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குங்க. தனதாலே பார்த்தா அப்படி பண்ணிடலாம். வேலையாளர் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 4 பேரை வேலைக்கு விடுவாங்க. அவங்க இன்றைக்கி போய் ஒரு 100 செடிக்கு பார்த்துட்டு வந்துடுவாங்க, நாளைக்கு ஒரு 100 செடிக்கு பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரே டயத்தில் வரும். அப்படி வரும்போது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு காய் காய்க்கும், 2 மாதம் ரெஸ்ட் இருக்கும். திரும்ப ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு காய்க்கும், அங்கிட்ட ஒரு 2 மாதம் ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கே இருக்கும். கொய்யா வந்து ஒரே நாளில் பூராத்தையும் எடுத்துட முடியாது. அது கொஞ்சம் பழம் பழுக்க பழுக்கத்தையும் ஒன்றுன்னா எடுக்கணும். மரத்துக்கு 4 பழமும் வரும், 10 பழமும் வரும், அது கலந்து கலந்து எடுக்கிற மாதிரி இருக்குங்க.
1: கொய்யா பழ சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன செஞ்சோம் அப்படின்னா இது லாபகரமாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்த முடியும்.
0: லாபகரம்னு நம்ம ஏற்படுத்துறதுன்னா தண்ணியை ஒழுங்காக விடணும், குப்பையை ஒழுங்காக வைக்கணும், களையை ஒழுங்காக வெட்டணும், கவாத்து பண்ணுறது ஒழுங்காக பண்ணணும். இதுதான் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் மார்க்கெட்டில் விலை போகிறத பொறுத்தேங்க இருக்குது. வெயில் காலத்தில் இந்த பழத்தை நம்ம காய்க்க வச்சோம்னா நல்ல விலை கிடைக்கும். அதுவும் மாம்பழ சீசனும் இதுவும் கிராஸ் பண்ணிச்சுன்னா மாம்பழம் தான் நல்லா விற்கும், கொய்யாப்பழம் விற்காது, கொய்யாப்பழம் விலைக்கு விழுந்து போயிடும். அதனால் அந்த மாம்பழ சீசன் இல்லாதப்போ இந்த கொய்யாப்பழத்துக்கு விலை கிடைக்கும். அதனால் இந்த கொய்யாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசியில் கார்த்திகை இந்த 4 மாதம் நல்லா விலை கிடைக்கும். சித்திரை மாதத்தில் வைகாசி மாதம் அந்த நேரம் மாம்பழம் கொஞ்சம் குறைச்சிருந்தால் இந்த கொய்யாவுக்கு நல்ல விலை கிடைக்கும். இந்த 6 மாதம் கொய்யாவுக்கு விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
1: கொய்யாப்பழ சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது நிறைய லாபகரமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள், எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகளை வந்து செய்யாம இருந்தோம்னா கொய்யா பழக்கன்றுகளை வந்து காப்பாத்துறதுக்கான

0: வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படின்னா என்னென்ன தவறுகளை நம்ம செய்யாம தவிர்க்கணும்?
1: எல்லாரும் நிறைய ரசாயன உரத்தை போட்டால் நிறைய காய்ச்சல் நினைச்சு நிறைய போடுறாங்க. அதே மாதிரி மருந்துகளும் நிறைய பவரான மருந்துகள் நம்ம நிறைய அடித்தோம்னா எந்த பூச்சி தொந்தரவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வேணா நிறைய காய்க்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த மரம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரமா அந்த மரம் பட்டு போயிடும். அதனால அந்த ரசாயன உர மருந்தையும் ரசாயன உரத்தையும் குறைக்கணும். அது இல்லாமல் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. நிறைய பேர் இயற்கை வேளாண்மை நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இதுக்கு எல்லாரும் மாறினாங்கன்னா மாறலாம். இவங்க பாதி பேர் மாறி பாதி பேர் மாறாட்டி எது ரசாயன மருந்து கலந்தது எது ரசாயனம் கலக்காதுன்னு நம்ம சொல்லி ஜனங்களை புரிய வைக்க முடியல. அதனால ரசாயன மருந்தை ரொம்ப குறைச்சு ரசாயன உரத்தையும் ரசாயன மருந்தையும் நம்ம கொஞ்சம் குறைச்சு யூஸ் பண்ணோம்னா மரம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நிறைய கிளைகளோட நிறைய காய்க்கும் மரம் பெருசாக போக போக இந்த ரசாயன மருந்தையும் ரசாயன உரத்தையும் குறைக்கிறது நல்லது. அது இல்லாமல் பண்ண முடியற மாதிரி சூழ்நிலைக்கு வந்ததுனால குறைக்கிறது நல்லது.
0: இப்போ நீங்கள் எதுவும் இந்த இயற்கை ரசாயன பூச்சி விரட்டிகள் இல்லை பஞ்சகாவிய அந்த மாதிரி நீங்கள் எதுவும் தயாரிக்கிறீங்களா?
1: அது இந்த முந்தியெல்லாம் மாடுகள்கிட்ட போய் அதை கோமயத்தெல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணி பண்ணாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த மாதிரிலாம் எங்களாலாம் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியலை. ஸ்பீடான உலக கொடுத்துருக்குள்ள நான் போயிட்டேனான்னு தெரியலை.
0: அதாவது கொய்யாப்பழ சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன உத்திகளை கையாளணும் எதை தவிர்க்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. விவசாய பெருமக்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: ரொம்ப நன்றி.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை கொய்யா சாகுபடி குறித்து மதுரை பாலமேடு கோணப்பட்டி விவசாயி பி ராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி.

இனி தொடர்வது வேளாண் தகவல்கள். இன்றைய வேளாண் தகவல்களில் மண் வள மேம்பாடு குறித்து தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் மழையளவு குறைந்து வருகிறது அல்லது காலம் கடந்து திடீரென அதிகம் மழை பெய்கிறது. இதனால் விவசாயிகளின் நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது. தமிழக நிலங்களில் 42% மழையை மட்டுமே நம்பியுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் சராசரி 931 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். இன்று பருவமழை பொய்த்தே காணப்படுகிறது. கை கொடுக்கும் மானாவாரி நிலங்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தானியம், சிறுதானியம், பயறு வகை பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள் போன்றவை மழையை மட்டுமே நம்பி மானாவாரியில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் 93 மில்லியன் ஹெக்டேருக்கு மானாவாரியாக உள்ளது. இவை அனைத்தும் ஆறு, குளம், கிணற்று நீர் தடையின்றி கிடைத்தால் உணவு உற்பத்தி பல மடங்கு அதிகரிக்கும். 45% உணவு உற்பத்தி மானாவாரியில் தான் பயிராகிறது. 40% மக்களும் 60% கால்நடைகளும் இந்த மானாவாரி சாகுபடியை நம்பியுள்ளனர். தமிழ்நாட்டின் பெரும்பாலான மானாவாரி நிலங்கள் அதிக சூரிய கதிர்களால் பாதிக்கப்படுகின்றன. மண்ணின் வெப்பம் அதிகமாகிறதால் மாறுதலுக்குட்பட்ட மழை, வறட்சி, இயற்கை இடர்பாடுகளால் மானாவாரி சாகுபடி பாதிக்கிறது. மண் வளம் காக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதால் மண் ஈரம் காப்பதில் கவனமின்மை, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயிர் வளர்ச்சி, விளைச்சலை உயர்த்தாதது போன்ற காரணங்களால் மண் வளமும் விளைச்சலை பெருக்குவதற்கு முக்கிய காரணியாக அமைகிறது. இதனால் மானாவாரியில் சிறந்த விளைச்சல் எடுக்க முடியாது. மானாவாரியில் நல்ல வருமானம் பெற கோடையில் நிலம் தயாரித்தல் அவசியமானது. மண்ணில் ஈரம் காத்தல், ஒருங்கிணைந்த உரம், களை நிர்வாகம் மிகவும் அவசியம். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு, திருச்சி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மானாவாரி சாகுபடி நடக்கிறது. ஆனால் இப்பகுதியில் மழையின்மை, நீர் அதிகம் ஆவியாதல், பருவமழை பொய்த்தல், வறட்சி நீட்டிப்பு, திடீர் அதிக மழையால் சேதம், மழைநீர் சேமிப்பு இல்லாததால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது. இயற்கை உரங்கள் மண் வளத்திற்கு மிகவும் உறுதுணையாய் விளங்குகின்றன. தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் ஆகிய கரிம உரங்கள் மண்ணில் கரிமப் பொருட்களை அதிகரிக்க உதவுகின்றன. இதனால் மண்ணின் அமைப்பு, நீரை தக்க வைக்கும் திறன் மற்றும் பயனுள்ள நுண்ணுயிர்கள் செயல்பாடு மேம்பட உதவுகின்றன. பொதுவாக பயிர் கழிவுகளை எரிப்பதை தவிர்த்து அவற்றை முறையாக மட்கச் செய்வது அல்லது உரமாக மாற்றி மண்ணுக்கே திருப்பிக் கொடுக்கலாம். இதன் மூலமாக பயிர் கழிவுகளில் உள்ள கரிமப் பொருட்கள் மீண்டும் மண்ணுக்கே கிடைக்கும். ஒரே நிலத்தில் தொடர்ந்து ஒரே பயிரை சாகுபடி செய்வதற்கு பதிலாக வெவ்வேறு விதமான பயிர்களை திட்டமிட்டு மாற்றி சாகுபடி செய்வதே பயிர் சுழற்சியாகும். குறிப்பாக பருப்பு வகை பயிர்களை சுழற்சியில் சேர்ப்பது மண் வள மேலாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும். மண் வளம் குறைவதற்காக பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அவற்றை முறையாக மீண்டும் வழங்காமல் இருப்பது, ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வது, கரிமப் பொருள் குறைத்தல், மண் அரிப்பு மற்றும் தேவைக்கு அதிகமான உரங்களை பயன்படுத்துவது போன்ற காரணிகள் மண் வள மேலாண்மையில் சிக்கல்களை ஏற்படுத்தும். மண்ணில் ஏராளமான நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. இவை கரிமப் பொருட்களின் சிதைவு மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சி போன்ற செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே மண்ணை உயிருள்ள வளமாக பாதுகாப்பது மிகவும் அவசியம். மண் வள பாதுகாப்பில் முக்கியமாக மண் பரிசோதனை செய்து அதன் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவைக்கேற்பவும் பரிந்துரைக்கப்பட்ட அளவிலும் உரங்களை பயன்படுத்த வேண்டும். பயிர் சுழற்சி மற்றும் மண் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுவது, இது போன்ற விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக மண் வளத்தை பாதுகாக்கலாம். விவசாயத்தின் முதல் சொத்து நிலம். அந்த நிலத்தின் உயிர் மண். மண் வளத்தை பாதுகாத்தால் பயிரின் வளர்ச்சி சிறக்கும். பயிர் சிறந்தால் விவசாயிகளின் வருமானம் மேம்படும். மண் வளம் காப்போம், நிலையான விவசாயத்தை உருவாக்குவோம். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. தொழு உரம் இட்டு உழுவதே உழவு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் பூச்சி மற்றும் நோய் தாக்கிய செடி பகுதிகளை உடனே அகற்றி அழித்தால் நோய் பரவலை தடுக்கலாம்.

9 மணி. இனி கேட்டு ரசிக்கலாம் நேயர்களின் எண்ணங்களை எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியினை.

நேயர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணங்களை எழுத்துக்களாக்கி விமர்சனங்களாக்கி நிலையத்திற்கு கடிதங்கள் வாயிலாக நீங்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். மேலும் பலருக்கு இது போன்ற கடிதங்கள் அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடிதங்கள் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி வானொலி நிலையம், சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் முதல் கடிதம் விருப்ப பாடல் கடிதமாகத்தான் இருக்கிறது. இதை அனுப்பியவர் தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பகுதியைச் சார்ந்த எஸ்பி பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன் ஆகியோர். இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்ஷா. பாட்ஷா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், அவர்களுக்காகவும் நம் அனைவருக்காகவும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் எண்ணங்களை எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக நாம் படிக்கவிருப்பது ஒரு விமர்சன கடிதம் தாங்க. மதுரை கண்ணனேந்தல் பகுதியிலிருந்து சு போஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம், 6/7/2026 அன்று நம் மதுரை வானொலியில் 9:15 முதல் 9:30 வரை செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இ பெட்ரோல் பற்றிய உரையாடல் வழியாக நம் பாரத நாட்டிற்கு கிடைத்த அந்நிய செலாவணியின் லாபம், இ பெட்ரோல் ஏற்றுமதி வழியாக கிடைத்த வருமானம், கரும்பு சோளம் பயிரிடும் உழவர்களுக்கு கிடைக்கும் ஆதாயம், நம் நாட்டில் வாகன உரிமையாளர்களுக்குரிய பயன்கள் முதலான தகவல்களை பற்றி தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் மகிழ்ச்சி அடைந்தோம்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை,

2026 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய சலுகைகள், அவர்களின் பிள்ளைகளுக்குரிய கல்வி சலுகைகள் பற்றி அறிந்தும் மேலும் பல செய்திகளை இசேவை மையம் சென்று அறியலாம் என்பதையும் அறிந்து கொண்டும் நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுபோல பயனுள்ள தகவல்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க எழுதி அமைச்சிருக்காங்க. பிஎஸ் ஜனார்தனன் திருநகர் பகுதியிலிருந்து அவங்க எந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, புதுஸ்வரங்கள் படத்திலிருந்து ஓ வானமுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காலம் அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் வெறியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில விருப்ப பாடல்கள் கேட்கலாம், இல்ல நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை எழுதி அனுப்பணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம் 2. இப்ப அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான் பார்க்க போறோம். எழுதி அனுப்பிச்சிருக்காங்க ஷோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி, கிருஷ்ணாபுர அக்ரஹாரம், மணிநகர், மதுரை பகுதியிலிருந்து. அவங்க கேட்டிருக்க பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எஜமான். திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். அவர்கள் அனைவருக்காகவும், நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

காற்று விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வாசிக்க போகிற கடிதம் வந்து ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான். பாடலை கேட்டிருக்காங்க திருநகர் பகுதியிலிருந்து ஏஆர் ஆத்மராவ், மீரா, குப்புமணி, பிரபாகரன், ஷாலினி ஆகியோர். அவங்க கேட்ட திரைப்படம் தென்னிலவு திரைப்படம். திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் அவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

நேயர்களே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம நிலையத்துக்கு கூட வந்து கால் பண்ணி பேசியிருக்கீங்க, இதுபோல் கடிதங்கள் மூலமாகவும் பேசியிருக்கீங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம நிலையத்தோட இன்னும் அதிக தொடர்பை வளர்த்துக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒவ்வொரு நாளும் மூணு கேள்வி கேட்போங்க. இந்த மூணு கேள்வியில் ஒரு க்வெஸ்சன் வந்து ஜிகே சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன், ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு பிடித்தமான கேள்வி, இன்னொரு கேள்வி வந்து திரைப்படம் சம்மந்தப்பட்ட கேள்விங்க. இந்த மூணு கேள்விக்கும் பதில் சொல்கிறவங்க, அதாவது அந்த பேஜில் கமெண்ட் பண்ணுறவங்களோட பெயர்கள் மற்றும் அவங்க ஊர் பற்றின விவரங்களை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் 1:30 நாள்தோறும் யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, யார் யாரெல்லாம் அவங்களுடைய விருப்பங்களை பிடித்தமான விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒளிபரப்பாகும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணும்போது உங்கள் ஊர் மற்றும் உங்களுடைய பெயரை தெளிவாக கமெண்ட் பண்ணணுங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்த கடிதம் என்ன அப்படின்னா, ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அமைச்சிருக்காங்க கும்பகோணம் பகுதியை சார்ந்த சுந்தரப்பெருமாள் அவங்க அமைச்சிருக்காங்க. சுந்தரபெருமாள் கோவில் பகுதியை சார்ந்த கலைத்துறை ராஜன் அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. அவங்க கேட்ட திரைப்படம் உன்னை சொல்லி குற்றம் இல்லை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்கலாம் பாடல் இதோ.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில ஒரு விருப்ப பாடல் தாங்க கேட்க போறோம். விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். அவர் கேட்டிருக்க படம் என்ன அப்படின்னா பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பலாம் அவருக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வாசிக்க போகிறது வந்து ஒரு விமர்சன கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காங்க ராஜேஸ்வரி சத்தியசீலன், புது மாகாளிப்பட்டி ரோடு மதுரை பகுதியை சார்ந்தவங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, பக்தி மாலை நிகழ்ச்சியை தினம் தினம் காலை 5 முதல் 6 மணி வரை பண்பலையிலையும் கேட்குறோம். அதே போல் 6:30 முதல் 6:30 வரை மத்திய அலைசிலையும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்து வருகிறோம். மனதை மகிழ்ச்சி மன்றமாக்குகிறது இந்த பக்தி மாலை பாடல்கள். ஆன்மீக மலர் போல ஆனந்தமாக மனம் அமைதியாகிறது. இறை சிந்தனையோடு ஜபம் செய்ய உதவியும் செய்கிறது. மதுரை பண்பலை பணியாளர்கள் அனைவருக்குமே நன்றின்னு கடிதம் எழுதியிருக்காங்க. உள்ளபடிக்கே இந்த விமர்சனத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட ராஜேஸ்வரி சத்யசீலன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வாசிக்க போகிறது ஒரு விமர்சன கடிதம் தாங்க. கடிதத்தை அமைச்சிருக்காங்க ஏ ஷர்மிளா அன்வரலி, கம்பம் பகுதியிலிருந்து, தேனி மாவட்டத்திலிருந்து கடிதம் அமைச்சிருக்காங்க. இவங்க கேட்ட திரைப்படம் என்ன அப்படின்னா, என் பொம்முக்குட்டி அம்மாவிற்கு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டிருக்காங்க. பாடல்கள் போற்றலாம் அவங்களுக்காகவும், நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு
1: அடியாதி.

0: இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காங்க சென்னையிலிருந்து ஓம் பிரகாஷ் அவர்கள். அவங்க என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உன்னை சொல்லி குற்றமல்லி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை கேட்கலாம் அவருக்காகவும், நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. எழுதி அமைச்சிருக்காங்க ஷக்கீலா, தயா, சூர்யா, ராஜேஸ்வரி, சத்யசீலன் ஆகியோர் வில்லாபுரம் பகுதியிலிருந்து. அவங்க கேட்டிருக்க படம் செங்கோட்டை சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அனைவரும் கேட்கலாம் பாடல். இது காற்றலைகளில்
1: கந்தா.

கண்டவா மானை துரத்தி வந்து காண குரத்தி வள்ளி மாதை கவர்ந்து மனம் கொண்டவா சூரர் மார்பை துளைத்து வெற்றி கண்டவா மெய்ஞான கருத்தை தந்தை காதில் புகந்து அருள் மோன புன்னகை செய்து நின்றவா உன்னை காண திரண்டு வந்தோம் மன்னவா கந்தா உன் வாசலிலே காத்திகை திருநாள் உன்னை

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியில் நிறைவு கடிதமாக நாம் பார்க்க போகிறது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், இன்னும் பலர் சேர்ந்து இந்த கடிதத்தை வந்து இணைந்து அமைச்சிருக்காங்க. இவங்க கேட்ட திரைப்படம் என்ன அப்படின்னா, என் தங்கை கல்யாணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நேயர்களே, நீங்களும் இது போன்று உங்கள் விருப்ப பாடல்கள், நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை பற்றி கடிதம் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சக்கிகளும் 2 என்ற முகவரிக்கு நீங்கள் கடிதம் அனுப்பலாம். நிறைவு பாடலாக கேட்கலாம் என் தங்கை கல்யாணி திரைப்படத்திலிருந்து நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: நேரம் இரவு 10 மணி.
1: இரவு வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிய இரவு வேளையில் நாம் இனி கேட்கலாம் பட்டிச்சிறகு. பாடல் தொகுப்பில் இன்று ஜெயச்சந்திரன். நிகழ்ச்சியில் நான் தரும் முதல் பாடல், இசையில் நினைத்திடும் இரு உள்ளங்கள், இமைகள் மூடியும் மூடாமலும் துடித்திடும் இதயத்தில் கவிநயம்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் ரசிக்கும் நிகழ்ச்சி பட்டுச்சிறகு. புதுவித ஆனந்தம் மனதில் தாளம் கொட்டுகின்றது. உன் நடனத்தில் ஒலித்திடும் சதங்கை ஒலி, என் இரு விழிகளும் சிமிட்டும் இசையில்.

இரவு வேளையில் இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசிக்கின்றோம். இரவு நேர இசையில் இது பட்டுச்சிறகு. இருவிழி பார்வையில் இளம் சோலையாக அவன் அதில் மின்னிடும் பூவாய் அவள் நினைவில் இசை நிசப்தம் தருகின்ற

103.3 மதுரை பண்பலையிலும் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசிக்கின்றோம் பட்டிச்சிறகு. என் இனிய மனதில் எப்போதும் ஒலித்திடும் உயிர் தமிழ். படிப்பதில் பேரானந்தம், பாடுவதில் மகிழ்ச்சி, தேனினும் இனிமை சொட்டுகின்றது இரவு வேளையில்.

103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பட்டிச்சிறகு. பூக்களின் வருகை வாசத்தின் வெளிப்பாடு, ஆனால் அவனின் வருகை அவளுக்கு உள்ளமெல்லாம் மூச்சுக்காற்று, அது தாளாட்டும் பூங்காற்றாக.

93.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டு சிறகு. அவளின் இனிமையான குரல் என்னிடத்தில் மையம் கொள்கின்றது. முழுமையாக அன்பின் மொழியாய் தேன்மொழி.

இரவு நேரத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பட்டு சிறகு 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உன்னிடத்தில் நான் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொன்றும் என்னிடத்தில் அழகு பெறுகின்றது. அமுதாய் தமிழாய் என் உயிர்.

இரவு பொழுதில் இனிய ராகம் பாடுகின்றது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டிச்சிறகு. அவனின் இரு விழிகளிலும் ஒருவித இயக்கம் செய்கின்றாய். அவளின் இதயம் துடித்திடும் போது இமைகளும் கவிநயம் புரிகின்றது அன்பின் மயக்கத்தில் புதுமையாக.

இரவு பொழுதில் இனிய ராகம் பாடுகின்றது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டுச்சிறகு. அவனின் இரு விழிகளிலும் ஒருவித இயக்கம் செய்கின்றாய். அவளின் இதயம் துடித்திடும் போது இமைகளும் கவிநயம் புரிகின்றது அன்பின் மயக்கத்தில் புதுமையாக.

0: மிதக்கின்றதே மெழுகாய் உருகும் அழகே ஒரு காதல் மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: நூற்று 103.3 மதுரை பண்பலையிலும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இசையோடு இணைந்திருக்கின்றோம். இனிய இரவு வேளையில் பட்டுச்சிறகு அழகு நிலாவாக என்னிடத்தில் இசை தருகின்றாய். விழிகளுக்கும் மனதுக்கும் உன் நினைவுகள் என் உயிரில் ஒன்றாக கலந்து நாளெல்லாம் என் பார்வையில்

இரவு நேர இசையில் இது பட்டி சிறகு இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவிலும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. இரவு வேளையில் இனிமே இல்லாத உயிர் உன் கவியை கேட்டவுடன் புத்துயிர் பெறுகின்றது. இரவிலும் பகலிலும் என் இதயத்தில் மலர்கின்றது உனது உறுதிமொழி.

103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம். பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகில் பாடல்களை தந்த நினைவில் விடைபெறுகின்றேன். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, நன்றி. வணக்கம் நேர்களே, வணக்கம் நேர்களே.

0: வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
1: நேரம் இரவு 10:59. ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை மாலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று இனி நாளைய நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம் நேயர்களே. மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல், 368. 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:00 சேவை செய்திகள், 6:05 இசை அமுதம், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். ஆறு 35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல். 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 61 கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோமலன் சொலிரிமாட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் ரத்தனமங்கலம் ஸ்ரீ லட்சுமி குபேரேந்திரன் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி. 7:45 தேசிய கண்டான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்டானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரித்திகா குணால் அவர்கள். எட்டு மணிக்கு சிக்காரோனி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் திருமங்கலம் வட்டம் ஆ குக்குளம், அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய மகா கும்பேஸ்வர நேரிட காட்சி வர்ணனை கேட்கலாம். ஒன்பது மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:20 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:07 ட்ரை டைம் விட்ஸ் காத்திருக்க நேரமலை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. பத்து 2 விருப்ப காணங்கள் பகுதி என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மலை காளான் வளர்ப்பு குறித்து கிருஷ்ணகுமாரி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமினா அவர்கள். 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:20 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்த காணங்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல், 2:50 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:00 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:00 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:20 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது கிட்டு, 8 மணிக்கு செய்திருக்கு சென்னை அஞ்சலாக. எட்டு 5:00 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய உலா இலக்கியங்களில் நட்பு பேருரை வழங்குபவர் முனைவர் பே சுவாதி அவர்கள், 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதம் மலர்கள், 10 மணிக்கு பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாவாட்ஸ் ஒளிபரப்பு நிறைவு, 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாடும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்க இருக்கிறோம் தேனும் பாலும். இரவின் மடியில் இன்னிசையில் தாளாட்ட, பழைய நினைவுகளை கண்முன்னே காட்ட, செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது முதல் பாடலாக. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில், கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் முதல் பாடலாக கேட்டு இணைந்தனர்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

நேரம் இரவு 11:12. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம் இதயங்களை இன்னிசையில் நிரப்பிக் கொண்டு வருது தேனும் பாலும். இன்னல்களும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை. எண்ணிலடங்கா நட்சத்திரங்களுடன் உறவாடி, நிலாவுடன் உரையாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கை கொடுத்த தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இந்த இனிமையான இரவு பொழுதை மேலும் பரவசப்படுத்தி கொண்டிருக்கிறது தேனும் பாலும். விழிகளுக்கும் விண்ணில் மிதக்கும் நிலவுக்கும் ஏதோ ஒரு உரையாடல். இந்த உரையாடலில் சொந்தங்களும் பந்தங்களும் உருவாகிறதோ? தனிப்பிறவி என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவர்களின் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

நேரம் இரவு 11:21. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இல் தென்றலோடு கலந்த சுவையாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். ஆயிரம் ஆயிரம் நினைவுகள், கண்முன்னே நிற்கும் கனவுகள், ஒரு நாள் கைகூடும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவு பொழுதில் இசைக்க வருகிறது அடுத்த பாடலாக முகராசி என்ற திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:26. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றலையில் காவியங்களாக கலந்து செவிகளுக்கு விருந்தளித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரங்களை களவாடி நட்சத்திரங்களிடம் உறவாடி நிலவிடம் உரையாட காத்திருக்கும் அனைத்து உளங்களுக்கும் அடுத்த பாடலாக இரு மலர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பி சுசிலா அவர்களின் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

நேரம் இரவு 11:31. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெல்லிசையால் மெய்சிலிருக்க உறக்கத்தை ஊஞ்சலாட செய்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். கவிதை கட்டுகளாக, காலத்தால் அழியாத மெட்டுகளாக, நம்மை இனிமையான பூவை போல பூக்க வைத்து கொண்டிருக்கிறது அடுத்த பாடலாக. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1966 வெளிவந்த இரு வல்லவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில் வேதா இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவி பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிமையான இரவு பொழுதை மேலும் இனிமையாக்கி கொண்டிருக்கிறது தேனும் பாலும். அதிகாலை எழுந்து இரவு வரை உழைத்து இரவு பொழுதில் தன்னையே மறக்கும் கனவில் மிதக்கும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக ஆண்டு வெளிவந்த வீட்டு மாப்பிளை என்ற திரைப்படத்தில் இருந்து ஏ.எம். ராஜா ஜிக்கி அவர்களின் குரலில் ஏ.எம். ராஜா அவர்களின் இசையமைப்பில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை 8 மணிக்கு ஆலய தரிசனம்.

நேரம் இரவு 11:42. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்மை நாமே மறந்து கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் இரவின் மடியில் கனவுகளின் பிடியில் நம்மை கடத்தி கொண்டிருக்கிறது அடுத்த பாடலாக. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 வெளிவந்த ரிச்சாகரன் என்ற திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

அழகிய தமிழ் மகன்கள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

ஒன்றில் இனிய இரவு பொழுதை மேலும் இனிமையாக்கி கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இசையால் நம்மை தாளாட்ட, இரவின் மடியில் கனவுகளை கூட்ட, அமைதியான நேரத்தில் அறிவை தீட்டும் இந்த இரவு நேரத்தில் அடுத்த பாடலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1972 வெளிவந்த இதய வீணை என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி அவர்களின் குரலில், கவிஞர் வாலி வரிகளில், சங்கர் கணேஷ் இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நாளை காலை 8 மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்க தவறாதீர்கள், நாளை காலை

நேரம் இரவு 11:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். வானிலே வெண்ணிலா இறைவனை பகலாக மாற்றுதே, பழைய பாடல்களை தேனும் பாலமாய். இணைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். அடுத்த பாடலாக எங்கள் தங்கராஜா என்ற திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா அவர்களின் குரலில் கண்ணதாசன் வரிகளில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இதுவரை கேட்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ் இனிய நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி 102.8 நிகழ்ச்சிகளை சின்ன அஞ்சலாக கேட்கலாம். நேயர்களே,
1: தொட்டு பார்க்கமா தொடர்ந்து போ.

கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி நீங்காத ரீங்காரம் தூங்காத விழிகள் இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

பாரு பருவம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எனக்கு எனக்கு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: சுட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
1: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
1: கொட்டி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீனு தவிக்கிது.
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருவான் வடிவேலன் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல். கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில்.

நிகழ்ச்சியில் ஆடிப்பெருக்கு படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏ எம் ராஜா இசையில்.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10. நேர்களினை கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வரம், பெரும்பேர் டிஆர் சேதுராமன் அவர்கள் தவில், துவக்கமாக வரவல்லப ரமணா என துவங்கும் ஜிஎன் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 6 நாள் பராப வருடம் ஆவணி 11 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எமது காலை ஒளிபரப்பு இனிதே தூங்குகிறது.

ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை இருந்தால் மேன்மேலும் துன்பம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். குறள் எண் 368 அதிகாரம் அவா.

0: ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை இருந்தால் மேன்மேலும் துன்பம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். குறள் எண் 368 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: இன்றைய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சி நேரமாய் கேட்கலாம் நேயர்களே. 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:00 சேவை செய்திகள், 6:05 இசையமுதம், 6:10 இணையதளம் நலவை கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள், 6:15 புதிய காலை இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் அதில் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். ஆறு முப்பதிற்கு ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரின் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல். 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 61 கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் ரத்னமங்கலம் ஸ்ரீ லட்சுமி குபேந்திரன் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்புக்கள் தொடர்ச்சி, 7:45 தேசிய கண்டான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்டானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரித்திகா குணால் அவர்கள். எட்டு மணிக்கு செக்கானூரணி ஜெயஸ்ரீ மகால் அண்ட் குரூப்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம், திருமங்கலம் வட்டம் ஆ கொக்குளம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய மகா கும்பசேவத்தின் நேரடி காட்சி வர்ணனை கேட்கலாம். ஒன்பது மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:00 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:07 ட்ரை டைம் மிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. பத்து 2:00 விருப்பகங்கள் பகுதி என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள், 11:00 செய்தி சுருக்கம், 11:00 கண்ணாடி மாளிகை காளான் வளர்ப்பு குறித்து கிருஷ்ணகுமாரி அவருடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் செல்வமீனா, 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:00 ஸ்நேகிதியே. தலைப்பு பேசி தீர்ப்போம் பங்கேற்கிறார் சட்டப்பணிகள் ஆணையக்குழு வழக்கறிஞர் எம் வசந்தி அவர்கள், உடன் உரையாடுகிறார் சோபனா அவர்கள். 1:00 வசன கணங்கள், 2:00 தெமாங்கு பாடல், 2:50 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம், 3:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 ஆட்டக்களும், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இதை ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

எட்டாயிரத்திற்கு பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேர நிகழ்ச்சி. 8:30 இலக்கிய உலா இலக்கியங்களில் நட்பு பேருரை வழங்குவர் முனைவர் பே சுவாதி அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளின் அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேயர்களே.

உற்சாக காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கிறோம் பக்தி மாலை. காத்திருப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, தாமதத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. இரவனின் நேரம் எப்போதும் சரியான நேரம் தானே? முதல் பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் காலை 5:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இறைவனை வேண்டுவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இல்லைங்க, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் தைரியம் தாங்க. அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது உங்களுக்காக

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கேட்டு இணைந்திருக்கிற நேயர்களே,

இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் திரைப்பட தெய்வீக பாடல்களை வழங்கும் இசையமுதம். இசையமுதத்தின் முதல் பாடலாக கேட்கலாம் பாளையத்து அம்மன் திரைப்படத்திலிருந்து.